0: மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50, ஆகாஷ்வாணி மதுரை, மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாதா மாதம் 9 பராபவ வருடம் ஆணி மாதம் 16, 2026 ஜூன் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

நினைத்தது எல்லாம் உடனே நிறைவேற வேண்டுமென்றால் ஒருவன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 309, அதிகாரம் வெகுளாமை.

0: நினைத்தது எல்லாம் உடனே நிறைவேற வேண்டுமென்றால் ஒருவன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 309, அதிகாரம் வெகுளாமை.
1: நேரம் காலை 5:55 அகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி பலம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி. 6:15

பக்தி மாலை 6:35 இருக்கு. ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னை ஜலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள். சென்னை ஜலாக 7:25 நலமாய் வாழ. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜ சவுந்தர பாண்டியன் அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல், 8:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 8:02 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுர தென்றல், 9:00 அரங்கிசை சென்னஞ்சலாக. இதில் டி பசுபதி அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்களின் பயலன் இசை, தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்களின் மிருதங்க இசை. 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை. இதில் லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு, 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி சென்னஞ்சலாக. ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரண்டு 15 மதுர தென்றல், 2:40 சமஸ்கிருத இசை நிகழ்ச்சி சென்னஞ்சலாக, 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சல், 3:00 பகல் ஒலிபரப்பு இனிதை நிறைவு பெற்று, 5:27 குரலமுதம் 309 நிகழ்ச்சிகள் துவங்குகிறது. 5:30 மதுர தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல். இதில் இன்று உதயகீதம் திரைப்படத்திலிருந்து, 6:30 லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ள ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026. ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ள முதல் அரையிறுதிப் போட்டிக்கான நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு மகிழலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளாக 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7:00 மதுர தென்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சல், 7:35 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், இதில் தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:50 மதுர தென்றல், 8:30 இதுவரை நான் பகுதியில் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லட்சுமணன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தை நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுர தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இதில் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை. தகவல் வழங்குகிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். பத்து 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒலிபரப்பு இனிதை நிறைவு பெற்று, மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவை யாவது வானொலியில் இன்று இனி வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டும் இன்றைய நிகழ்ச்சிகள். நேரம் காலை 5:59:30. சில நொடிகளை நாம் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக

மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாற போகுதுப்பா, பிரேமா போயிடுப்பா.
2: ஒருமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
4: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
5: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், நேரம் காலை 6:04:38. நாம் கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை

0: யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியே கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம் அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம் பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம் செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார்.
1: காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, காயமே கோயிலாகம்

காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லி சொல்லுவார். உள்ளம்

0: காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமலச் செய்ய நாம் கேட்க இருக்கின்றோம் பக்தி மாலை.

அழகிறது. பாங்கின் ஓசை தென்றலை போல ஒலிக்கிறது. அந்த பரமனை தொழுதிடும் நினைவினை தந்து அழைக்கிறது.

வானா

0: மனை தொழுதுல் நெடினை தந்து அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது.
1: பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:29 நிமிடம்.

நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் நாளை காலை பக்தி மாலை கேட்கலாம் 6:15.

0: அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி,
4: மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 16 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு

0: செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் குறித்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நாளை முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி அதாவது FMD செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலா நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMD தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுந்தான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்பு துறை நலத்திட்டங்களை பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைக்க விதை நேர்த்தி அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சான் நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன்டைசம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழை மரங்களில் வாடல் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் மரத்தை உடனே வெட்ட வேண்டாம். அவ்வாறு வெட்டினாலும் வெட்ட பயன்படுத்திய கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி போன்ற உபகரணங்களை நல்ல மரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சாறு வழியாக நல்ல மரங்களிலும் நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். மரம் ஒன்றுக்கு 5 கிராம் கார்பன்டைசம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தின் வேர் பகுதியிலும் மண்ணில் சுற்றியும் ஊற்ற வேண்டும். மற்ற நல்ல மரங்களில் தார் வெட்டிய பின் சிகிச்சை அளிக்கப்பட்ட வாடல் நோய் உள்ள மரங்களில் தார் இருந்தாலும் அதையும் அறுவடை செய்துவிட வேண்டும். பிறகு பாதிக்கப்பட்ட மரங்களை கிளங்கோடு தோண்டி எடுக்க வேண்டும். அவ்வாறு தோண்டி எடுக்கப்படும் போது ஏற்பட்ட பள்ளத்தில் 2 கிலோ சுண்ணாம்பை இட்டு நன்கு கிளறிவிட்டு சமமாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரத்தின் பக்க கன்றுகளை அடுத்த பருவ நடவிற்காக எடுக்கக்கூடாது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பசுந்தால் உரம் மண்ணுக்கு இயற்கை உணவு. பசுந்தால் உரம் என்பது பச்சை பயிர்களை வளர்த்து மண்ணில் கலப்பதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கும் இயற்கை முறை. பசுந்தால் உரத்தினை பயன்படுத்தும் போது மண்ணில் கார்போன், நைட்ரஜன் மற்றும் மற்ற சத்துக்கள் அதிகரிக்கும். மண்ணின் துகள்கள் ஒன்றிணைந்து மண் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். மண் நீரை நீண்ட நேரம் தக்க வைத்து வறட்சியை தாக்கும் திறன் பெறும். மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகரித்து மண்ணில் உயிர்த்தன்மை மேம்படும். இயற்கையான நைட்ரஜன் கிடைப்பதால் ரசாயன உரங்களின் செலவு குறையும். மண் வளம் அதிகரிப்பதால் பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கும். பசுந்தால் உரமாக சணப்பை, தட்டைப்பெயர், செஸ்பேனியா, அகத்தி, கொள்ளஞ்சி, மக்காச்சோள பயிர்களை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது பயிர்களை 45 நாட்களிலிருந்து 60 நாட்கள் வளர்க்கவும், 15-20 நாட்கள் விட்டு பிறகு முக்கிய பயிர்களை நடவு செய்யவும். இவ்வாறு செய்வதால் மண்ணை வளப்படுத்தி மகசூலை உயர்த்தலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேஷ்.

0: கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இதை எப்ப அறுவடை செய்யலாம்?
2: 3 மாசம் கழிச்ச உடனேவும் அறுவடைக்கு தயாராகும். 90 நாள் 110 நாள் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம். மக்காச்சோளத்தோட மக்காச்சோளத்துல வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விவசாயம். மற்ற விவசாயங்களோட செலவு கம்மி. மக்காச்சோளத்தில் ஒரு அடி உரம் கொடுக்குறோம், ரெண்டாவது ஒரு தலைச்சத்துள்ள உரம் கொடுக்குறோம். படைப்புழு இந்த மாதிரி நோய் தாக்கல் இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். களை எடுக்கிற முறை வந்து வேறு வந்து அதிகமாக நல்ல நிலத்துக்குள்ளே போகிறதுக்காண்டி கொத்தவனை வச்சு நல்லா களை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. வேர் எளிதாக வந்து அந்த நிலத்தில் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மக்காச்சோளத்தை வேறு பார்த்திங்கன்னா நல்லா ஆளை விழுதுகளோடு வந்திருக்கும். இப்படி இப்படி அது விவசாயிகளுக்கு தெரியும், நேரடி பார்த்தவங்களுக்கு தெரியும். விவசாயம் பண்ணவங்களுக்கு இருக்கல பிடிச்சு ரொம்ப எலும்பு மாதிரி இருக்கும் அந்த வேர்கள். வேர்கள் மூடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா ஈல்டு குறையும்போது கருது சாயாமல் இருக்கிறதுக்காண்டி தூரில் வந்து மண்ணெண்ணெய் கொடுத்தோம்னா அழகாக நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பயிர் வந்து. இல்லை நம்ம களை வெட்டாமல் போயிட்டு களைக்குள்ளேயே பயன்படுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, களை செத்து போகும். ஆனால் வேர் பிடிப்பு இல்லாமல் அதை நல்லா வளர்ந்து முதிர்ந்து கதிர் வரும்போது அந்த வெயிட் தாங்காமல் தட்டை சாய ஆரம்பிச்சிடும். அதுக்கானே நம்ம என்ன செய்யணும், மொதல் அந்த வேர்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் கொடுக்கணும். பயிருக்கு வந்து கொடுத்தோம்னாத்தான் நல்ல பிடிமானம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம களை எடுக்கணும், ரொம்ப ஆள் செல்லுது, பணம் நம்மளால் செலவழிக்க முடியல நினச்சோம்னா ஒரு களைக்கல் இருக்குது கோவில் அவங்களாம் அறிவியல் வேளாண்மை நிலையத்தில் இருந்துட்டு வயல்வெளி ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியில் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலியமாக அந்த களைக்கல்லை வந்து நான் பயன்படுத்தினேன். நிலத்தை வந்து இலக்கம் கொடுக்குறக்கானே களை வெட்டி விட்டுட்டேன். ரெண்டாவது வந்துட்டு களை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலவை கொஞ்சம் கம்மி வேணணும் அப்படின்றக்காக அந்த களைக்கல்லை நான் பயன்படுத்தினேன். நிலம் வந்து சுத்தமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நாங்கள் மொதல் வெட்டின களையோடய வச்சுட்டு லாபகரமாக இருந்துச்சு. ஏக்கருக்கு வந்து இப்போ 10 ஆள் 15 ஆள் களை வெட்டுறோம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு 300 ரூபா, 15 ஆள் 20 ஆள்னா 6000 வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். தொழில்நுட்பங்களை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணுவேன். எல்லா விவசாயிகளுமே வந்து கண்மூடித்தனமாக விவசாயம் பண்ணக்கூடாது. இவ்வளவோ நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, உரைப்படி கற்றுக்கிட்டு அதுபடி தான் நம்ம விவசாயம் பார்க்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகள்லாம் ஒவ்வொரு விவசாயிகளும் போய் கலந்துக்கணும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய வட்டார அளவிலோ வேளாண் விரிவாக்க மையங்களிலோ போயிட்டு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணாதேன் நம்ம வந்து அந்த விவசாயத்துலேருந்து அதிக லாபம் பெறலாம். எந்த நஷ்டம் இல்லாமல் விவசாயம் தொடர்ந்து பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பண்ணணுமா போட்ட முதலோட 2 மடங்கு எடுத்தோம். அந்த வகையில் வந்து மக்காச்சோளம் வந்து 2 மடங்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பயிர். செய்யக்கூடிய விவசாய பயிர்களே வந்து மக்காச்சோளத்தை வந்து முதன்மையாக வைக்கலாம். செலவு கம்மி, உழைப்பு கம்மி, வருமானம் வந்து அதிகம்.
0: இதுவரை மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்களை இன்று காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள் இன்று காலை 6:50 கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:25 நலமாய் வாழ். மன அழுத்தம் ஏன், அதனை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், 7:25 நலமாய் வாழ. நேரம் காலை 6:44:37 நாம் கேட்க இருக்கின்றோம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றை

வேண்டியதன் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லீகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாக

0: 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில், நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2 முதல் 4 வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை

0: கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: என் பூமி என் பெருமை. பூமியை நேசிப்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். என் வீடு, என் ஊர், என் குடும்பம் என சொல்லும்போது முகத்தில் தானாக ஒரு சிரிப்பு வந்துவிடும். அதே மாதிரி என் பூமி என்று சொல்லும்போதும் கொஞ்சம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லலாமே. சுற்றுச்சூழல் தினம் வந்துவிட்டாலே சமூக ஊடகம்

0: புத்தகங்களில் பூமியின் புகைப்படங்கள், பசுமையான காடுகள், நீல நிற கடல்கள், பூமியை காப்போம் என்ற வாசகங்கள் எல்லாம் நம்மை சுற்றி வர தொடங்கிவிடும். அது நல்லதுதான். ஆனால் இயற்கை நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு நாள் வாழ்த்து செய்தி அல்ல, நீ என்னை நினைத்து கொண்டே இரு என்பதுதான் அதன் ஆசை. இந்த பூமியில் நம்முடன் வாழும் உயிரினங்களை பற்றி யோசித்து பாருங்கள். தேனீக்கள் நாள் முழுக்க மலரிலிருந்து மலருக்கு பறந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை பார்த்தால் இவங்க எப்போ ஓய்வெடுக்கிறாங்க என்ற கேள்வியே எழும். பறவைகள் விதைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றன. அவற்றிற்கு தெரியாமலேயே மரம் நடும் திட்டத்தில் பங்கேற்கின்றன. மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்துகின்றன. ஆனால் இதற்காக அவை ஒரு சிறந்த பணியாளர் விருது கேட்டதில்லை. இயற்கையில் பல உயிரினங்கள் அமைதியாக தங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை பார்த்தால் சில நேரங்களில் நாமே ஆச்சரியப்படுவோம். இவ்வளவு பெரிய உலகத்தை இவ்வளவு சிறிய உயிரினங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதா என்று. நாம் வாழும் காலம் வளர்ச்சியின் காலம். தினமும் புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன. நேற்று வாங்கிய மொபைல் இன்று பழைய மாடலாகி விடுகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆயிரம் ஆண்டுகளாக மாறவே இல்லை. அது என்ன தெரியுமா? ஒரு மரம் இன்னமும் நிழல் தருகிறது, ஒரு ஆறு இன்னமும் தண்ணீர் தருகிறது, ஒரு பறவை இன்னமும் காலை வணக்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் வளர்ச்சியையும் பசுமையையும் ஒன்றாக கொண்டு செல்ல வேண்டும் என்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. நம் நாட்டிலும் பல நல்ல முயற்சிகள் நடக்கின்றன. மரங்கள் வளர்க்கப்படுகின்றன, ஏரிகள் சீரமைக்கப்படுகின்றன, சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம் போன்ற மாற்று ஆற்றல் வழிகள் அதிகரிக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏனென்றால் இயற்கையை பாதுகாப்பது யாரோ ஒருவரின் தனிப்பட்ட வேலை அல்ல, இது எல்லோரும் சேர்ந்து செல்லும் ஒரு பெரிய பயணம். ஒரு மரத்தின் நிழலில் நின்று பாருங்கள், ஒரு ஏரிக்கரையில் அமைதியாக அமர்ந்து பாருங்கள், அல்லது ஒரு பறவை என்ன செய்கிறது என 5 நிமிடம் கவனித்து பாருங்கள். உடனே புரியும், இயற்கை என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் என்று. அதில் கட்டணங்களும் கிடையாது, தேர்வு கிடையாது, ஆனால் பாடங்கள் நிறைய. உதாரணமாக ஒரு மரம் நமக்கு சொல்லும் பாடம் அவசரப்படாதே, ஒரு குளம் சொல்லும் பாடம் சிறிய முயற்சிகளும் பலன் தரும், ஒரு காடு சொல்லும் பாடம் தனியாக அல்ல ஒன்றாக வளர்ந்தால்தான் அழகு. இயற்கை எப்போதும் பொறுமையையும் தொடர்ச்சியையும் கொண்டாடுகிறது. அதனால்தான் பூமியை நேசிப்பது என்பது பெரிய விஷயங்களை செய்வது மட்டுமல்ல, ஒரு பூவை ரசிப்பது, ஒரு பறவையை கவனிப்பது, மழை பெய்யும் போது மண் வாசனை அனுபவிப்பது, இவையும் பூமியை நேசிக்கும் வழிகள்தான். நம் குழந்தைகள் மரங்களை பார்த்து வளர வேண்டும், பறவைகளின் குரலை கேட்டு வளர வேண்டும். மழை வந்தால் குடைக்குள் மட்டும் ஓடாமல் ஆஹா மண் வாசனை என சொல்ல கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அப்போதுதான் இயற்கையோடு இருக்கும் உறவு அடுத்த தலைமுறைக்கு தொடரும். சில நேரங்களில் நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம், இந்த பூமி நமக்கு என்ன கொடுத்தது என்பதற்கு பதிலாக, இந்த அற்புதமான பூமியுடன் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று. ஏனென்றால் பூமி நமக்கு தினமும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறது, காற்றாக, தண்ணீராக, உணவாக, அழகாக. பூமி என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது நம்முடைய வீடு, நம் கதைகள், நம் நினைவுகள், நம் எதிர்காலம். அதனால்தான் இன்று நாம் பெருமையாக சொல்லலாம், என் ஊர் என் பெருமை, என் மக்கள் என் பெருமை, அதைவிட என் பூமி என் பெருமை. பசுமையான பூமியோடும் புன்னகை மனதோடும் மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

இனிய காலை வணக்கம் நேர்லி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:20. அறிவோம் ஆயிரம். இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பற்றிய சிறப்புகளை கேட்டு மகிழலாம் நேர்லே. இன்று சர்வதேச சிறுகோள் தினம். சிறு கோள்கள், விண்வெளி அறிவியல் மற்றும் சிறு கோள் மோதல் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. 1908 ஜூன் 30 சைபீரியாவின் மீது துங்குஸ்கா விண்கல் வெடித்து சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியை தரைமட்டமாக்கியதை நினைவு கூறும் வகையிலும் சிறு கோள் மோதல் அபாயம் மற்றும் புவிசார் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் 2016 ஐநா பொதுச்சபையால் சர்வதேச சிறு கோள் தினம் அனுசரிக்கப்படுகிறது.

மேலும் இன்றைய நாள் சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1889 சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் சர்வதேச நாடாளுமன்ற தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் சமூக ஊடக தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. உலகை இணைப்பதில் சமூக ஊடகங்களின் பங்கு இன்றியமையாதது. இந்த ஊடகம் 2010 0.97 பில்லியன் பயனாளர்களிடமிருந்து 2025 5 பில்லியனுக்கும் அதிகமாக வளர்ந்துள்ளது. இன்றைய தினத்தின் சிறப்பை அறிந்தீர்கள் நேர்களே. ஒரு பாடலை கேட்டு காதல தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: போலீஸ்
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க,
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் காலை 7:10 மதுரை தென்றலில் இணைவோமா நேயர்களே. நிகழ்ச்சிக்குள் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த

0: விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்கு வங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்கு வங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி, பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை, சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல், அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தாா்.

ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல் படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அறிவியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜ சவுந்தரபாண்டியன் அவர்கள்.
3: சில பேர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க, நான் ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும், எடுத்தவனே வந்து மாமியார் இருக்கக்கூடாது.

0: மாதிரி நிறைய ஃபன்னாக பேசினாலும் இந்த ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்றது இருக்குது, கூட்டு குடும்பம் போகக்கூடாது அப்படின்றது. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் லைஃப்பில் நம்ம சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் இங்கே இருந்தாலும் எங்கேயோ இருந்து வரும். பட் அது வந்து பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த சமாளிக்கக்கூடிய திறன் அப்படின்றது நிறையாவே இருக்கும். எமோஷ்னலி நான் சொல்கிறேன்,
1: மீண்டும் வந்துடலாம்,
0: ஈஸியாக வந்துடலாம்.
1: ஆண் பெண் அப்படின்னு ஒரு இப்போ குழந்தைகள் வளர்க்கப்படுற விதங்களில் பார்த்தீங்கன்னா, இங்கே சொன்னீங்க சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு ஜென்ஸுக்கு ஒரு புது இடத்துல வாழ்றதுன்றது ஒரு ஃபுட்டில் ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணுது. இப்போ அதுக்கு ஆண் குழந்தைகளாக அழகாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். பெண் குழந்தைகள் ஆண்களை சார்ந்து வாழ்கிற அந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு, வெளியிடங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி இதுங்களுக்கு பெண் குழந்தைகளையும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி ஓட்ட பழகிறது, கூடுமான வரைக்கும் வெளியே அவங்களே போகிறது, பயணிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வளர்ப்பு முறைகளில் இப்போ நிறையவே வித்தியாசம் வந்துருச்சு. இந்த முறைகள் ஒரு ஆரோக்கியமானதா எப்படி?
0: கண்டிப்பா மேம், ரொம்ப நல்ல விஷயம்தான். அதாவது நம்ம டிபெண்ட் ஆகாம நிறைய விஷயங்கள் சுயமா செய்யும் போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், யாருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு இல்லையோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரும்.
1: அப்போ அந்த ஆண் பெண் அங்க உடைஞ்சிருது இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா. அதாவது இது ஜெண்டர் பேஸ் பண்ணி கிடையாது எப்போதுமே. மன அழுத்தம்ன்றது ஆண் பெண் சார்ந்தது கிடையாது. பட் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டைம் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்கோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரதில்லை. நம்ம வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி பண்ணாதீங்க, அவங்கள விடுங்க, நீச்சல் அடிப்பாங்க, நீச்சல் அடித்து வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் இஃப் தே ஸ்டார்ட் டு லேர்ன் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து லைஃப்பில் எப்போனாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க.
1: அன்புக்கு ஏங்கி அதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா?
0: 100%. இது வந்து நீங்கள் இந்த அன்புன்றதை வந்து நிறைய பேர் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசுவாங்க. அதை தாண்டி சிங்கிள் பேரண்டிங், இப்போ உதாரணமாக அப்பா இருக்க மாட்டார், அம்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்க்கான வேல்யூஸ் கிடைக்காத போது, ஆர்ஃபன், குழந்தை, அம்மா அப்பா இல்லாதவர்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே அன்புக்கு ஏங்குறவங்களுக்கு அது ஒரு விதமான வெற்றிடமாக தான் இருக்கும். ஸோ இது என்னென்னா, அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க சைக்காலஜியில், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பேசின எல்லா விஷயத்துலையும் இப்போ நிறைய பேசணும். ஒரு மனுஷனுக்கு அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுனாவே ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இன்றைக்கி வந்து ஓகே எனக்கு கார் இல்லை பைக்கு தான் இருக்குது, ஐ எம் ஹாப்பி, எப்போ எனக்கு சாதா ஃபோன் தான்ப்பா இருக்குது, ஓகே இப்போ இருக்குது இருக்கட்டும் அப்படின்னு அந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாலே கண்டிப்பாக சொல்ல 100% ஸ்ட்ரெஸ் வராது. அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.
1: மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள்.
2: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 இசை மேடையில் லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு கேட்டு ரசியுங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருங்கள் நேர்களே. நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
3: ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக 3 வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது? பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்கு, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல.

சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ, சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிக்கிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி, என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒரு படி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டால் போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவி எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:35. எட்டுத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றலில் இணைவோம் அனைவர்களே. முதல் பாடலாக கேட்கலாம் கோபுரவாசல்லே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரலில்.

தேவதையா பலம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலைகளில் பாடல்கள், மதுரத்தின்றலில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 7:45 தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நீ வருவா என திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரலில்.

சிநேகிதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். வித்யாசாகர் இசையில், சித்ரா சுஜாதா குரலில். தொடர்ந்து நிறைவான பாடலாக கேட்கலாம் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்ந்து மதுரை தென்றல் காலை 8:02 கேட்கலாம் நேர்களை. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: சுருக்கம் வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி

பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் தென்றலாய் வருடும் பாடல்கள் இன்றைய மதுரை தென்றலில் கேட்டு மகிழுங்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. தென்றல் கானங்களோடு இணையலாமா நேர்களே? மதுர தென்றலில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தென்றலி என்னை தொடர் திரைப்படத்திலிருந்து.

கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரலில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் அவதாரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி இளையராஜா இசையிலும் குரலிலும்.

இசை ஜாலமாக இசைத்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றெழுது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:45 தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில்.

ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் விளிக்க கேட்டோம். ஹரிஹரன் பவதாரிணி குரலில் நிறைவான பாடலாக கேட்கலாம். என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து மனோஜ் பட்நாகர் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: என்ன நேர்களே, தென்றலாய் வருடிய பாடல்கள் உங்களுடைய மனதையும் வருடி சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். வைஷ்ணவி. சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் கிரிஜா ரமணா. கம்பீர நாட்டை ராகத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி ஆதித்தாளம்.

Tá?

நேரம் 9:28:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து லம்போதரம் அவலம்பை, காம்போதி ராகம், ரூபகதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கிருத்தி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாகோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நேயர்களே. மனதிற்கு நெருக்கமான சில பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. அந்த வகையில் எனக்கு பிடித்த சில இனிய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற நேயர்களே, இசையோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாகை சுடவா திரைப்படத்திலிருந்து

நேரம் காலை 10:08. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சாம்சியஸ் இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

இசையால் உங்கள் மனங்களை இணைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் நான் மகா நல்ல திரைப்படத்திலிருந்து யுக பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்விஷா குரல்களில் பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காலை 10:21. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் நாம் முத்துக்குமார் வரிகளில், ரூப்குமார் ரத்தோட், ஹரிணி மற்றும் குழுவினர் குரல்களில் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் காலை 10:35. இனிய பாடல்களால் உங்கள் உள்ளங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 2013 வெளிவந்த எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வாலி வரிகளில் மோகித் சௌகான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

காலை 10:41. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை. அடுத்த பாடலாக 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் விஜய் பிரகாஷ், ஸ்ருதிஹாசன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரம்யா குரல்களில் பாடல் இதோ.

0: அதை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
0: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காலை 10:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் டி இமான் இசையமைப்பில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மயிலிறகாய் வருட வருகிறது மதுரத் தென்றல். மதுரத் தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. ஏசுதாஸ் குரலில்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ரூபாய் 250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து

0: வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் மற்றும் S ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 11:11. இதுவரை காற்றலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். காற்றின் கீதமாய் ஒழித்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். அடுத்த பாடலாக மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

காற்றலையில் இசைந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். அடுத்த பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் ஹரிஹரன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 11:23. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தளபதி திரைப்படத்திலிருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திருடா திருடா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ சித்ரா குரலில்

காற்றின் கீதமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் குரலில்

மயிலிறகாய் வருடச் செல்கிறது, மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் அடுத்த பாடலாக தவசி திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில், சாதனா சர்க்கம் மற்றும் கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

காற்றலையில் இசைத்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரட்சகன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்கம் குரலில்.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 04

தினம் காலை 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசைமேடை, இதில் லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் சமையல் கலை நிபுணரும் உணவு எழுத்தாளருமான மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரண்டு 15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத இசை நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, இதில் நாட்டிய சாஸ்திரி சதுர்வித அபிநயா வழங்குபவர் சமஸ்கிருத துணை பேராசிரியர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவடைவதை தொடர்ந்து மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 309 உடன் நிகழ்ச்சிகள் துவக்கம். ஐந்து 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 மற்றும் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டிக்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி. ஏழு 7:30 மண்ணும் மணியும், இதில் தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லட்சுமணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை, தகவல்கள் வழங்குபவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவடைகிறது.

காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,

0: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:10:22.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக ராகா சசிவதன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை டக்காராகம் ஆதிதாளம்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
6: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.

0: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா,
0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.
6: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல் படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் OTP எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதி

0: இதுக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும். நாளை முதல் வரும் 3

நேரம் 12:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும். நாளை முதல் வரும் 3 வரை காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். அதாவது இந்த வானிலை இன்று நிலவும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், மேலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். திருச்சி எஸ் லோகநாதன் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் அங்கமங்கலம் குப்பு. தேசபக்தி பாடல் இது.

மெல்லிசை பாடல்களில் அடுத்து எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல். பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: அவர்களுடனான நேர்காணல் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் லதா அவர்கள்.
1: லிசனர்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்போயே தான் கட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ சில பேர்லாம் நைட் ஓவர் நைட்டே கட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டனில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து விட்டமின்ஸ் எல்லாம் இழந்துருது அப்படின்னு
2: குறைஞ்சிடும்.
1: நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி?
2: அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஒர்க்குக்கு போகிறவங்க இருக்காங்க, ப்ளஸ் வந்து மல்டிப்பிள் டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கட் பண்ணி வைக்க வேண்டியதாக ஆகிடுது. ஏன்னா காலையில் வந்து வண்டி வரணுங்கிறப்ப பசங்களை தெர் வில் பி அ நியூட்ரிஷனல் லாஸ் ஒன்லி. பட் மற்ற நேரத்தில் வந்து நம்ம அப்போதைக்கப்போ பண்ணலாம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் சர்டன் திங்ஸ் நான் வந்து ஒர்க்கிங் மண்ட் டிப்ஸாக கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேரட் அதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பீட்ரூட்டை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு மேலே வந்து தால் வைக்கிறப்ப மேலே வந்து ஜஸ்ட் தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் கேரட்டாக ஃபுல்லாக இதுவாக வச்சுடுங்க. வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குனு சாப்பிடலாம், நான் கிரேட் பண்ணிடலாம். இட் வில் பி வெரி மச் ஃபாஸ்டர், நியூட்ரியன்ட் லாஸ் ஆல்சோ வில் பி ரெஸ் அந்த மாதிரி. இப்போ ஆனால் கீரையெல்லாம் வந்து நம்ம முதலே ஆஞ்சி வச்சால் தான் முடியும், அதெல்லாம் முடியாது. பட் மறுபடி லாஸ்ட்டாக லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்படி பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அப்படி பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம்.
1: அண்டு நீங்கள் இப்போ வந்து உங்களோட சமையல் புக் வழியாக வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அதையே வந்து அவங்க வந்து படிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் ஆக்கிக்கலாமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் இந்த காலத்துலேயும். அது மாதிரி ஒரு பர்சன் இந்த மீட் பண்ணியிருக்காங்களா அவங்கள, நான் உங்களால் வந்து நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி?
2: நிறைய இருக்குமா, ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு.
1: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள்.
2: இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறுக்கு புக்கே இதனை புதுசில் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் லெட்டர் போட்டிருந்தார். மேடம் வந்து நாங்கள் ஒரு 30 குடும்பங்கள் வந்து ஒரு கொஞ்சம் முறுக்கெல்லாம் சுட்டு நம்ம கடைகளில் போய் கொடுத்து அதுதான் எங்களுடைய வியாபாரமாக வச்சுருந்தோம். உங்கள் புக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கிடச்சிது, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தோம், நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து அதை வந்து நல்ல இருந்தது, அதனால் எங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு மேடம், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறேன். அது மாதிரி வந்து நிறைய சொல்லலாம். ஒரு தடவை வந்து ஒரு பையன் வந்து நீங்கள் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு கூப்பிட்டான். எதுக்கு போனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு போனேன். அது என்னன்னாக்கா சுற்றி பக்கம் வந்து நிறைய ஆஃபீஸஸ் இருக்கிற ஒரு இடம், மத்தியானம் வந்து ஒரு பிஸ்னஸ் லஞ்ச் மாதிரி வந்து ஒரு 4 விதமான கலவை சாதங்கள் வந்து குயிக்காக சாப்பிட்டுப்பாங்க. 4 விதமான கலவை சாதம் எவ்ரிடே கொடுப்பானான். அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்லலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை சாதம், புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி ஒரு 4-5 மாங்காய் சாதம் அப்படி தான். இப்போ என்னோட புக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கேரட் ரைஸ், கேபேஜ் ரைஸ், கீரை சாதம் அது மாதிரி வந்து வாங்கி பார்த்து அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்தோன்னா அவர் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாராம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷாலிட்டி இந்த ரைஸ், இன்றைக்கி இந்த ரைஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அது வந்து அவருக்கு வந்து நல்ல வந்து பூஸ்ட் ஆச்சா, நிறைய பேர் நல்லா வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே லைக் டிட்டான். ஸோ அதனால் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு வந்து கூட்டிகிட்டு போய்
1: சாப்பிடுறாரு.
2: அந்த மாதிரி நிறைய ட்ரெயினில்
1: போகிறப்ப வந்து உங்களது மாதிரியே இருந்துதான்
2: அது, அது நிறைய பேருக்கு வந்துடும்மா, ஓரளவுக்கு வந்துடும். பட் என்ன சொல்ற, அவருடைய புது முயற்சி, அவருக்கு வந்து அந்த தாட் வந்து அந்த மாதிரி
1: ஒரு இது வரணும்னா யாராவது சொல்லி கொடுக்குதா? ஏன்னா சில பேர்லாம் இது எப்படிங்க செஞ்சீங்கன்னாலே சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க, அது சீக்கிரட்டா வச்சுப்பாங்க.
2: சூப்பு வைக்கிறவங்க எல்லாம் நிறைய ஒருத்தர் வந்தாரு, நான் வந்து பீச்ல வந்து சூப்பு வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போய் வைக்கிறேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, அந்த சைட்ல ஒரு இது மாதிரி போட்டுட்டு உங்க புக்கு எனக்கு வந்து ஐடியில இருந்தது, நிறைய வித்தியாசமான சூப் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஸ்குவாஷஸ் வந்து செய்வேன் இல்லையா என்னோட புக்கை பார்த்துட்டு, அப்போல்லாம் வந்து ஜூஸ் கிளாஸுக்கு போய் தான் கற்றுப்போம், ஒரு பர்டிகுலர் இதில் போய் தான் கற்றுக்கோம். நான் கொடுத்தப்ப அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ கிலோ வெயிட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்காம டம்ளரில் மெஷர்மெண்ட், இதுக்கு இவ்வளோ ஈக்குவலன்ட்டு, இது ஈக்குவலன்ட்டு, தண்ணி மெஷர்மெண்ட், அந்த மாதிரி ஸ்குவாஷஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து மேடம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி லேடிஸ் கிளப்ஸில் அந்த மாதிரி வந்து ஸ்டால் வைக்கிறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா விற்பனை ஆகுது, நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, நான் ஹாப்பின்பாங்க. அதே மாதிரி பிக்கிள் புக் எழுதினப்ப நிறைய பேர் நான் வந்து வீட்டிலேருந்து பிக்கிள் பண்ணி நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். விதவிதமான பிக்கிள்ஸ் இருக்கிறப்ப எனக்கு சேல்ஸ் நல்லா இருக்குது மேடம், தேங்க்ஸ். இது மாதிரி எண்ட்லெஸ்ஸாக சொல்லிட்டு போகலாம், ஒவ்வொரு புக்குக்கும் சொல்லலாம்.
1: அது தொழில் முனைவோரை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க,
2: ஆனால் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். முறுக்கு ஒரு பெரிய கம்பெனிக்காரர் என்ன சொல்லணுனாக்கா ஃபோன் பண்ணி உங்கள் முறுக்கு புக்கு என் பொண்ணால் இருக்குது, இதை வச்சு நாங்கள் வந்து டெவலப் பண்ணி நிறையா முறுக்கு மிக்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. சொன்னேன், பரவாயில்ல சார், தாராளமாக பண்ணுங்கள், இதுக்காக நான் உங்களுக்காக ராயல்ட்டி எல்லாம் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நீங்கள் தாராளமாக விற்றுக்கோங்க, சந்தோஷம், நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போகிறோம் அப்படின்ட்டேனா அவர் அந்த பதில் எதிர்பார்க்கல.
1: பெரிய மனசுடா,
2: புக்கில் கொடுத்ததுக்கப்புறம் தெர் இஸ் நோ சீக்ரெட், எப்படி வேலை யூஸ் பண்ணிக்கோ, அதில் என்ன இருக்குது?
1: கரெக்டாக
2: நான் அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஷேர் பண்ணோம். வனஸ்பதி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஆயில் கம்பெனிக்கு போயிருக்கேம்மா, ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட் ஆயில் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயில் சீட் கேக் இருக்கு இல்லையா, செகண்ட் ப்ரெஸ்ட் ஆயில் எடுப்பாங்க, அது எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுவாங்க. அது ஹைட்ரோஜன் ஆட்

0: இட் பிகம்ஸ் வந்து வனஸ்பதி மாதிரி ஆயிடும். ஓகேயா, அந்த உறைஞ்சி போயிடும். அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஓகே, அந்த இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த ஒரு காம்பினேஷன் நம்ம இது பண்ணுறப்போ நம்ம உடம்பு வந்து இது பிரிக்கும். ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவையானது போகும், கார்பன் டை ஆக்சைடு கழுவி வெளியே போகும். அதனால ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வனஸ்பதியாக அது மிக்ஸ் ஆன பிறகு இட் பிகம்ஸ் ஒரே ஒரு என்ன சொல்கிறது அன்செப்பரபிள். என் பையன் கெமிஸ்ட்ரி இதில் வந்து எனக்கு வந்து டயக்ராம் போட்டு காமிச்சான், மம்மி இது வந்து பிரிக்கவே முடியாது மம்மி, அது வந்து ஃபேட், அந்த கொழுப்பு வந்து அப்படியே நம்ம பாடியில் போய் டெபாசிட் ஆகிடும், ஆர்ட்ரியில் டெபாசிட் ஆகும், எங்கே வேணால் டெபாசிட் ஆகிடும். ஸோ இது வந்து வெரி மச் ஹார்ம்ஃபுல்லு, நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி வந்து இந்த வனஸ்பதிங்கிறது இட் பிகா இட் வில் நாட் செப்பரேட், நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அப்படியே கொழுப்பாக உட்காந்துக்கும்.
1: அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மைசூர்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வனஸ்பதியிலாம் பண்ணுவோம்,
0: அது ஒரு காலம் அவங்களுக்கு தெரியாது.
1: அதில் அனிமல் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே.
0: இல்லை, அனிமல் ஃபேட் கிடையாது, வனஸ்பதிங்கிறது வந்து வெஜிடபிள் ஃபேட் தான். இப்போ கூட வெஜிடபிள் ஃபேட்னு போடுவாங்க, பட் ஆனால் அது ஹைட்ரோஜினேட் பண்ணுறது தான் பிரச்சனை. ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுறப்போ அந்த ஆட்டம்ஸ் வந்து இன்செப்பரபிளாக ஆகிடும்.
1: ஓகே,
0: அது வந்து கொழுப்பு வந்து அப்படியே தங்கிடும். இப்போ வந்து ஒரு நூடுல்ஸுங்கிறோம், அதில் கூட வந்து இருக்கிற கொழுப்பு வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் போடுற கொழுப்பு தான். சின்ன வயசுல பசங்க பாருங்க, நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து ஓவர் வெயிட்
1: போட்டுருவாங்க. சிப்ஸ் அந்த மாதிரி,
0: ஆமாம், அதில் அது மட்டும் இல்லை. இப்போ கடையில் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வாசிச்சு பாருங்க, முறுக்கு வாங்குறீங்க எதெல்லாம் வாங்குறீங்களோ வாசிச்சு பாருங்க, கீழே வந்து வெஜிடபிள் ஃபேட்டன் தான் போட்டிருப்பாங்க, எண்ணெய் ஃபேட்டன் போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து நிறைய என்ன சொல்றது அதிக கொழுப்பாகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகிடும்.
1: இப்போ நீங்கள் கொழுப்பு சத்து பற்றி பேசுறதுனால நம்ம நிறைய பேர் இப்போ வந்து ஃபேட்ஸாக உடம்பு வந்து கொஞ்சம் பாடி ஃபேட் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட்ஸ்லாம் கூட இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற உணவு ஏதானும் இருக்கா? நான் இதை சாப்பிட்டா ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கலாம், அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்கிங் யோகாஸ் இதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, அண்ட் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணுறது, இதனால் வந்து உடம்பு குண்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபுட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நார்மலாக சாப்பிட்றது?
0: இல்லை, நான் பொதுவாகவே வந்து இப்போ வர பண்ணுற மாதிரி வந்து ஹை ஃபே என்ன சொல்கிறது ஹை ப்ரோட்டீன் டயட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐ கான்ட் அக்செப்டுமா. பேலன்ஸ்டு டயட்டுன்னு நம்ம அந்த காலத்துலேருந்து படிச்சிருக்கோம். ஓகேயா, நம்ம வயசுக்கும் நம்மள உடல் உழைப்புக்கும் நம்மளுடைய அதாவது மேலாக ஃபீமேலாக ஒரு ஒரு சைல்டுன்னா என்ன ஏஜ் குரூப் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து அந்த உணவு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கலாம், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கலாம், இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கணும், இவ்வளோ மினரல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. அதன்படி நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டாலே நல்லா இருப்போம். இப்போ வந்து ஓவர் வெயிட் ஆன பிறகு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடணும், அதை விட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் தே லைக் இட் தே டென் டு ஈட் மோர், அந்த மாதிரி சாப்பிட்டப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிக உடல் எடை அதிக உழைப்பு இல்லாத லெத்தார்ஜிக்காக இருக்கிறது அந்த மாதிரிலாம் கரெக்டான அளவுக்கு ஒரு நாளைக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு விட்டமின் சி எனக்கு கிடைச்சதா, எல்லா எவ்ரிபடி ஷுட் திங்க் இன்றைக்கி விட்டமின் சி இருந்தால் தான் இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும், நமக்கு இன்றைக்கி நிறைய இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு உடம்புல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பி காம்ப்ளெக்ஸ் கிடச்சதா, விட்டமின் ஏ கிடச்சதா, விட்டமின் டி வந்து இப்போ D3 குறைபாடு நிறைய பேருக்கு வருது, ஏன்னா சூரிய வழியில் போகிறது கிடையாது, ப்ளஸ் நிறைய அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது, ப்ளஸ் வந்து முதல்ல மாதிரி இல்லை ஏசிலேயே இருக்கும், வெயில் படுற மாதிரி வந்து ஜன்னல் திறந்து வைக்கிறதுக்கே நிறைய இடத்துல கிடையாது, நம்ம வெளியில் போய் நடக்கிறது கிடையாது, ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குறைச்சிட்டு வந்தோம். அதனால் நம்ம பண்ணுற தப்பு தான் அந்த டெஃபிஷியன்சி வரதுக்கு காரணம். அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் தெரியுங்களா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல வந்து நாங்கள் எல்லாம் குழந்தைங்களா இருக்கிறப்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு தோட்டத்தில் போய் விளையாடுங்கடான்னு சொல்லிடுவாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி இப்படி சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க வைப்பாங்க ஒவ்வொருத்தரா ஒருத்தரா. அது மாதிரி விட்டமின் டி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓகேயா, இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே கிடையாது.
1: வெளியில விளையாடும் போது அந்த சூரிய ஒளியில தன்னுடைய பாடி அப்சர்வ் ஆகும்.
0: எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இது பிறந்த குழந்தைய வந்து எண்ணெய் பூசிட்டு படுக்க வச்சிருவாங்க வெயில, எனக்கு தெரிஞ்சு வித் மினிமம் கிளோத்ஸ். இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையம்மா, சின்ன வயசுலேருந்து டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிருது, அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது.
1: சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா இப்போ பெரியவங்கன்னா மாத்திரை எடுத்துக்கிறோம் நம்ம, இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது?
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முதல்ல துபாய் போயிருந்தப்போ ஒரு லேடி வந்து பேசினாங்க. 10 இயர்ஸ் தான் என் பையனுக்கு, அதுவும் காலில் வந்து தேமல் தேமலாக வந்தது, கையில் தேமல் தேமலாக வந்தது, என்னன்னு தெரியல. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறப்ப பார்த்துட்டு கண்டுபிடிச்சி சொன்னார், இட்ஸ் எ விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்டட் கிவிங் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஒன்று வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம பாடியில் வந்து நல்லெண்ணெய் பூசிட்டு குடிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா, அந்த பழக்கம் திரும்ப வந்தாலும் ஓரளவுக்கு அந்த பாடிக்குள்ளார வந்து அது அப்சார்ப் ஆகும். நம்ம இப்போ எது நம்ம ஒரு மருந்து பூசுகிறோம் உள்ளே போகுது இல்லையா அந்த வலி குறையிறதுக்கு, அதே மாதிரி தான் ஆயில் பூசுகிறப்போ இட் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன் டு த ஸ்கின்னு, அந்த அடுத்த லேயருக்கு அடுத்த லேயருக்கு போகிறப்போ தட் ஹெல்ப்ஸ் அலாட். தலை குளிக்கிறதுக்குள்ள வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாமே புட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழக்கம் ஒரு காரணம். அடுத்ததாக வந்து

0: குழந்தைங்க வந்து வெளியில் போய் விளையாடணும், வெளியில் போய் விளையாடுறதுங்கிற பழக்கமே இப்போ குறைச்சி போயிடுச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா ஒரு பக்கம் இருக்குது, எல்லாருமே ஒரு டேப் வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஃபோனை வச்சுக்கிறாங்க, அதில் விளையாடுறாங்களே தவிர வெளியில் போய் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்தே வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஓடி ஆடி வெளியில் விளையாடுறதை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும். அந்த ஒரு பழக்கம் வந்தால் ஓரளவுக்கு பண்ண முடியும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே யூ ட்ரை டு இன்க்ரீஸ், நம்ம பாடியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம நடக்கிறது, வெயிலில் போகிறது, அதெல்லாமே நீங்கள் இங்கே தினம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 10 நிமிஷம் வெயிலில் உட்காருங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. யுவர் பாடி வில் கெட் D3ங்கிறாங்க. ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டெஃபிஷியன்சிலேருந்து நார்மல் லெவலுக்கு வந்த பிறகு யூ ட்ரை டு மெயின்டைன், டோன்ட் டேக் டேப்லெட்ஸ் கண்டினியூஸ்லி. திஸ் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங்.
1: அண்டு நிறைய பர்சன் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து 8 மணிக்கு போய் வெயிலில் உட்காருங்கிறாங்க, ஒருத்தங்க 10 மணிக்குன்றாங்க, ஒருத்தங்க ஈவினிங் 4 மணிக்குறாங்க. இது எதை எடுத்துக்கிறது, எது கரெக்டான டைம்?
0: ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் அந்த காலத்தில் வந்து ஏர்லி மார்னிங் வெயில் தான் பெஸ்ட்டு. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து வெயிலே அவ்வளோவா இருக்காது. அவங்க 10 மணிக்கும் உட்காரலாம், 12 மணிக்கும் உட்காரலாம், 1 மணிக்கும் உட்காரலாம். நம்ம நாட்டில் வந்து ஏர்லி மார்னிங் தான் இஸ் த பெஸ்ட் பீரியட் என்ன கேட்டங்க எனக்கு.
1: ஏர்லி மார்னிங் என்ன டைம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க?
0: அப் டு 8 o'clock 9 o'clock.
1: ஓகே, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது.
0: பண்ணக்கூடாதுன்னு இல்லை,
1: அப்படி நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம்னா அப்போ வெயில் பட்டதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா?
0: இல்லை, வெயில் படணும், அதுதான். வித் மினிமம் கிளாத்ஸ் வெயில் படணும். அந்த பாரம்பரியமான அந்த காலத்துலேருந்து நம்ம வச்சிருந்த விஷயங்களை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணாலே இது வராதுன்னு எனக்கு தோணுது.
1: கரெக்டு. அண்ட் இவ்வளோ அழகாக அந்த விட்டமின் டி பற்றி நம்மளுக்கு சொன்னீங்க, அவங்க டைமிங்கும் சொல்லிட்டீங்க, இப்போ ரொம்ப ஹாப்பி எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து வாட்டர் அந்த இதுக்கு போயிடலாம். இப்போ வாட்டர் நம்ம வீட்டில் வந்து ஆர்ஓ பிளான்ஸ் இல்லாதெல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டில் வந்து ஆர்ஓ பிளான்ட்டே போட்டுடுறாங்க. ஸோ எல்லா வீடுகளுக்குமே போயிடுது. இப்போது சின்ன ஃப்ளாட்டாக இருக்காங்க, இல்லை ஒரு சிங்கிள் ஹவுஸாக இருந்ததுன்னா அவங்க கிச்சனுக்குள்ளேயே ஒரு ஆர்ஓ பிளான் இது மாதிரி போட்டுக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறாங்க. இதில் வந்து எது பெஸ்ட், இதுவும் பெஸ்ட்டா அதுவும் பெஸ்ட்டா, இல்லை ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வழியாக வர தண்ணி பெஸ்ட்டா, இல்லைன்னா வெளியில் கடையிலேருந்து நம்ம வாங்குகிறோம் கேன் வாட்டர், எது பெஸ்ட்டு?
0: இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆர்ஓ வாட்டரே நல்லதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவிர்க்க முடியல, ஏன்னா வந்து ரிவர்லேருந்து வர வாட்டர் வந்து பொல்யூட்டடாக இருக்குது, அந்த மாதிரி வந்து ஆற்று தண்ணி, இந்த தண்ணி,
1: சோப்பு நுரையெல்லாம்,
0: கிணறு கிடையாது, கிணறு முதல் மாதிரி கிடையாது, ஃபிஷ்ஷு கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம வந்து தண்ணியே இல்லைங்கிறப்போ ஆர்ஓக்கு போயிட்டோம். உள்ளேருந்து வந்து நிலத்தடி நீர் வர்றப்போ அதை வந்து அதில் நிறைய உப்புக்கள் இருக்கிறப்போ ஆர்ஓ போகிறோம். ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது தான் ஆர்ஓ அப்படிங்கிறது. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்ன ஆகும்னாக்கா, நம்ம தண்ணியை வந்து அந்த இதுக்குள்ளே போகிறப்போ அதில் இருக்கிற உப்பு வந்து பிரிக்கப்படுது. ஸோ வெளியில் கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து உப்பு பிரிச்சப்பட்டு அதோட தண்ணி வந்துடும். அந்த உப்பு பிரிக்கப்படுறப்போ அதில் வந்து நல்லதை செய்யும் உப்புகளும் இருக்குது தண்ணியில். ஓகே, எல்லாமே கெடுதல் செய்யும் சொல்ல முடியாது, நல்லதை செய்யும் உப்பும் இருக்குது, அதுவும் சேர்த்து வெளியேற்றப்படும். அது வந்து அந்த மாதிரி கரெக்டாக பிரிக்க வராது. நம்மளுக்கு வந்து உப்பு பிரிக்கும் அவ்வளோதானே தவிர விதவிதமான மின்ரல் இருக்கு, நிறைய மினரல்ஸ் லீச் அவுட் ஆகிடும். இது வந்து எனக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் மேடம், நான் சொன்னால் வந்து யாருக்குமே புரியாது, ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாருங்க, அவர் சொன்ன ஒரு 15 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாருங்க, எல்லாரும் ஆடி ஆடி நடப்பாங்க, தாங்கி தாங்கி நடப்பாங்க, காலில் வந்து பலம் இல்லாமல் போயிடும், உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் லெவல் குறைஞ்சி போயிடும். அவங்க மாத்திரை லெவலில் எடுத்துக்கிட்டா கூட வந்து பாடியில் வந்து போன்ஸ் குலர் வந்து அப்சார்ப் ஆகிறது குறைஞ்சி போயிடும் பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்வோ தானே. அதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்வோ தண்ணியே இருக்காது, ஆடட் மினரல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. You should buy a bottle வாங்கினீங்கன்னாக்க they drink added minerals. அதில் வந்து என்ன மினரல்ஸ் போயிடுச்சோ அந்த மினரல்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்க தேவா குடிக்கிறாங்க. நம்ம நாட்டில் அந்த அவேர்னஸ்ஸே கிடையாது. இங்கே வந்து ஆடட் மினரல்ஸ்ன்னு இருக்கா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வென் யூ பை வாட்டர் ஆடட் மினரல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வாங்கன்னா ரொம்ப ப்யூரிஃபைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் வீட்டில் வந்து ஆர்வாவே வேண்டாம், அதாவது ரெகுலராக அந்த கார்பன் ஃபில்டரு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எனக்கு அதுவே போகிறோம்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் அதுலேயும் வந்து நம்ம வீட்டு போர்வெல்லேருந்து கனெக்ட் பண்ணுறப்போ, இப்போ நம்ம கார்பரேஷன் தண்ணியை வந்து பண்ணுறப்போ ஃபில்டர் பண்ணிட்டு வரது வேறு, போர்வெல் தண்ணியை பண்ணுறப்போ நிறைய உப்பு சுவை இருக்கிற இடம் இருக்குது, கொஞ்சம் மீடியமாக உப்பு இருக்கும், அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, மானிட்டர் இருக்குது, இதில் இவ்வளோ உப்பு இருக்கணும், இவ்வளோ இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு மேலே பர்சன்டேஜ் இருந்ததுனாக்கா தட் ஹேஸ் டு பி ஆர்ஓ தான் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வேறு வழி இல்லை, போடுறோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நம்ம நீ ஆர்ஓ வாட்டரை வச்சு சமைச்சா கூட வந்து சர்டன் திங்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல தண்ணி கிடைக்கிறப்ப நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன ஊரில் கூட வந்து அவேர்னஸ் கிடையாது, வில்லேஜில் இருக்கிறவங்க கூட ஓகே பாட்டில் தண்ணி தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தே திங்க்,
1: கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல,
0: தட் இஸ் நாட் அது அந்த அவ்வளோ கரெக்டாக தோணலை. எல்லாருக்குமே அந்த மாதிரி டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிருச்சு.
1: இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா

0: இடத்துலையுமே பார்வோ பிளான்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேப்லேருந்து வரது ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி
1: முடியாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் லெவல் இஸ் வெரி ஹை.
0: ஆமாம், அப்போ
1: இந்த காலகட்டத்தில்
0: குடிக்கிறது இல்லை,
1: இந்த காலகட்டத்தில் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் தெல் பி சஃபரிங் அலாட். நம்மளுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே முடியலனாக்கா அவங்களுக்கு 30, 35, 40 முடியாமல் போயிடும். இது இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுனாக்கா சின்ன வயசுலேயே முடியாமல் போயிடும். அது அந்த மாதிரி இருக்குது. அது வெளிநாட்டிலலாம் அந்த மாதிரி கிடையாது. வெளிநாட்டில் வந்து தே டேக் கேர் ஆஃப் த இது, வெறும் அருவ தண்ணி மாதிரி இருக்கிறதுல. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அருவா போட்டுட்டு கேனை பார்த்தாலே கழுவுறதே இல்லைம்மா. அந்த கேனே அவ்வளோ அழுக்கு மயமாக இருக்கும். அதே கேனை கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதுலேயே எல்லோரும் குடிக்கிறாங்க, அதுலேயே எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ கிருமிகள் இருக்கும் போல தோணுது, பார்க்கவே பரிதாபமாக இருக்கும்.
0: பட்டு இப்போ அதை வேறு என்ன பண்ணுறாங்க, ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வர தண்ணியை வந்து நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணி சுட வைக்கிறோம், ஒரு கெட்டில் வச்சு சுட வைக்கிறது.
1: இன்னும் போயிடும், போயிடும். பட் என்ன சொன்னால் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக அது உருவாக்கப்பட்டது. அதனால மினரல்ஸ் போயிடுது. இது வந்து எல்லாமே சொல்கிறது என்ன, எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுமா. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிறோம், அதிகப்படியான ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, தண்ணீருடைய லெவல் குறைஞ்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அடுத்த என்ன சொல்கிறது, ஒரு 30-40 வருஷம் கழித்து தண்ணீரே இருக்குமா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால தான் வாட்டரை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போயே சேவ் பண்ணுங்கள், நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேவ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க, அன்னெசரியாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி
0: சொல்லிட்டு இருக்கோம். மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தா தான் தண்ணி வரும்.
1: அந்த இது ஒரு அவேர்னஸ் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுனாக்க அவங்க அடுத்த தலைமுறையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்லலாம்.

0: அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாரம்பரிய உணவுகள்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அந்த பாரம்பரிய அரிசிகள் ஆகட்டும், சிறுதானியங்கள் வெரைட்டி, இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் இப்போ கொண்டு வராங்க. நிறைய அரிசி வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி மேம் வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா. அதாவது ஒரு சிலர் எடுத்த முயற்சியினால தான் இந்த அளவுக்காவது நமக்கு வந்து அந்த அரிசி வகைகளை வந்து ரிவைவ் பண்ணி வந்திருக்கு. அவர் நம்மாழ்வார் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நம்ம நாட்டில் வந்து வந்து இந்த பசுமை புரட்சி வந்தப்போ தான் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து இருந்த அந்த பாரம்பரியமான வகைகள் எல்லாம் அழிஞ்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் அப்போ காலகட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணாங்க, வேற்று நாட்டில் இருந்து அவங்க வந்து சீட்ஸ் விதையை வந்து நெல்லை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை விதைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதில் என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த நெல்லை வச்சுட்டு திரும்ப வந்து முளைக்க முடியாது. ஒரு ஒரு தடவையும் அவங்கக்கிட்ட வாங்கி ஆகணும்.
0: ஓகே
1: ஓகேங்களா, அந்த வாங்கின விதை தான் நம்ம விதைக்க முடியும். நம்ம இந்த நெல்லையை வந்து விதை நெல்லை மாதிரி எடுத்து வச்சுட்டு விதைக்க முடியாது, வராது. தே ஹவ் சேஞ்ச் தட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஒரு விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியாது. இப்போ வந்து அந்த பாரம்பரிய நெல் வகைகளை பற்றி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நாட்டு இல்லாத நெல் வகைகளை அப்போ ஒவ்வொன்றும் வாசிக்க வாசிக்க இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குமா, அதில் அவ்வளோ பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ வர பால் ரைஸ்ல ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ நெல் விதைக்க கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதோட கம்பேர் பண்றப்போ அந்த அதனால வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான வகை இருந்தது, அதில் இப்போ ஒரு 100 வகையாவது வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு தனி மனம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி டேஸ்ட் உண்டு. ஒரு லவ்லி புக்கு வச்சுருக்கேன், அந்த காலத்து ஒரு புக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாதம் பித்தம் கபம் நம்ம உடம்பை மூணாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, இதுக்கு இவங்க இதை எடுத்துக்கலாம், இந்த வாதம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம், பித்த உடம்பு இருக்கிறப்போ இதை எடுத்துக்கலாம், கப உடம்பு இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சூட்டபிள் உணவை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுலேயும் இந்த நெல் வகைகள் இதில் கூட வந்து எல்லா விதமான உணவுக்கும் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க, யாருக்கு எது சூட் ஆகும் அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதெல்லாம் எல்லாருமே எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் நம்ம சித்தர்கள் கொடுத்துருக்காங்க
0: மேம். அது இப்போ நம்ம நம்மளுக்கு ஒத்துக்காத உணவை நம்ம எடுத்துக்கும் போது ஏதோ ஒரு கால் வலி ஏதோ ஒன்று காட்டுது இல்லையா,
1: அதை தான் இப்போ அலர்ஜின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: ஒத்துக்காத உணவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ எனக்கு இது ஒத்துக்குது ஒத்துக்காதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
1: இப்போ வந்து நிறைய வந்து என்ன சொல்கிற டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு நம்ம கண்டுபிடித்து. ஒன் நம்பர் ஒன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் அலர்ஜி,
0: ஓகே,
1: அதாவது லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளோட்டிங் ஃபீலிங்கு, ஒரு மாதிரி ஹெவினஸ் இருக்கும், ப்ளோட்டிங்காக இருக்கும், அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒன்று ஜாஸ்தி ஆயிடுச்சு. க்ளூட்டன் அலர்ஜிஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ க்ளூட்டன் அலர்ஜினாக்கா கோதுமை அலர்ஜினால அலர்ஜினாக்கா நம்மளுக்கு அரிப்பு தான் அலர்ஜின்னு கிடையாது, நம்மளால் வந்து என்ன சொல்கிறது அந்த கட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அவங்களால சீக்கிரமாக நல்லா ஜீரணமாகாது.

0: கொஞ்சம் சாப்பிட்டாலே
1: அவங்களுக்கு
0: ஹெவினஸ் இருக்கும், அதுவே அது அலர்ஜி தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்குன்னு டெஸ்ட் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு எதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை அவாய்ட் பண்ணாக்கா அப்புறம் சரியாயிடும்.
1: ஓகே. இந்த பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசியில்னா நல்ல ப்ரௌன் கலரு இல்லை கருப்பு கலர், அது கவர்டாக இருக்குது அந்த தோலோடு இருக்கிறதுன்னு சொல்கிறது. சில பாரம்பரிய அரிசியும் வெள்ளையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த குக்கிங் மெத்தட் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ், ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு குக்கிங் டைம் இருக்குது. இவ்வளோ ஊற வைக்கணும் இல்லை ஓவர் நைட்டே ஊற வைக்கணும்.
0: கவுனி அரிசியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, சிகப்பரிசி கவுனி அரிசி
1: கருப்பு கவுனி,
0: அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 6 to 8 hours அந்த மாதிரி ஊற வச்சா தான் குக்கிங் டைமும் அதிகமாகும். ஏன்னா அதில் இருக்கிற ஃபைபர் நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட், அதனால வந்து அது நல்லது அப்படிங்கிறதுனால வந்து சோக்கிங் டைம் அதிகம் குக்கிங் டைமும் அதிகம். அது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ்னுடைய அந்த திக்னஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த காரணத்துக்காக தான் வந்து இந்த எல்லாம் பாலிஷ் பண்ணது, அப்புறம் குக்கர் வந்தது வடிச்சு அதெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி. பட்
1: அந்த ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குல்ல, ஊற வைக்கிற டைம்
0: இருக்கு.
1: அது எப்படி நம்மளுக்கு யார் சொல்லுவாங்க? இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் அதெல்லாம் தெரியும், உங்களுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. நம்மளா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனா எப்படி என்ன எப்படி நம்ம
0: பை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அந்த அரிசி வைக்கல. ஆனால் அதுவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சிறுதானியம் அப்படிங்கிறப்ப வந்து மினிமம் 6 hours ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த அந்த
1: சாமை சொல்கிறீங்களா
0: எல்லாமே இப்போ 6 hours ஊற வைங்க அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னாக்க இப்போலாம் எல்லாம் சயின்டிஃபிக் அந்த ரிசர்ச் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபைபர் அந்த நார்ச்சத்து வந்து கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதோ இல்லை சமைக்கிறதோ செய்கிறப்போ அந்த ப்ளோட்டிங் வந்து குறைவாக இருக்கும். அந்த எல்லாமே ஃபைபர் தானே, அந்த ஃபைபர் வந்து இதில் பார்த்திங்கன்னா சாலியபிள் ஃபைபர் இன்சாலபிள் ஃபைபர் இன்சாலியபிள் ஃபைபர் அதாவது கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து ரெண்டுமே இருக்கும். அந்த ரெண்டுமே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து தான் வந்து அதிகம் இருந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதை பழகாதவங்களுக்கு அது ஒரு ப்ளோட்டிங் அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. மற்ற ரைஸை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இது திடீர்னு கொஞ்சமாக சாப்பிடாமல் நிறைய சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. அதனால அந்த
1: ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி
0: அது மாதிரி வந்து ஒரு ஹெவினஸ் வந்துடும் அப்படி கிடையாது. நம்மளுக்கு அது அளவு குறைச்சி சாப்பிடணும், நம்ம தேவையான அளவு ஊற வைக்கணும், நல்லா வேக வைக்கணும், கரெக்டான எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோதான்.
1: அதுக்கும் வந்து குக்கிங் ஹவர்ஸ் அதாவது மினிட்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா?
0: ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டைம் இருக்குது.
1: அது டைரக்ட் குக்கிங் தான் பண்ணுமா இல்லை குக்கரில் வச்சு பண்ணலாமா?
0: பண்ணலாம், தப்புன்னு கிடையாது. டைரெக்டாக வடிக்கிறதும் பண்ணலாம். நம்மளுடைய குக்கிங் மெத்தட்
1: நம்ம மக்களுக்கு வந்து எப்படின்னா அந்த மாதிரி வெரைட்டி ரைஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு குழம்போட சாம்பாரோட மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு அந்த ஒயிட் ரைஸோட சாப்பிட்ற ஒரு திருப்தி இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க.
0: அதை வந்து
1: ஆனால் வெயிட் மட்டும் நல்லா லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய வெயிட்டை கம்மி பண்ணணும்னா அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் இது எப்படி வந்து நீ இப்போ நானே சாப்பிட்ருக்கேன் எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா ஒத்துக்கல, ஆனா அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் யோசிப்பேன், சரி வேற கஞ்சி ஃபார்ம்ல குடிச்சிடலாம்.
0: அது பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம், கஞ்சி கஞ்சி ஃபார்ம்ல குடிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஊற வச்சு அரைக்கிற தோசை வகைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி முடியல அப்படின்னா இல்லைனா ஒரு சில வகைகளுக்கு வந்து லைட் ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பல்வரைஸ் பண்ணலாம்.
1: சரி,
0: லேசாக வறுத்துட்டு அப்புறமா குருணியாக உடைச்சிங்கன்னா அது கொஞ்சம் தன்மை மாற்றப்படும், அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும்.
1: இப்போ சிறுதானியங்கள் நம்ம சொன்னோம் அது மாதிரி கலக்க ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு அது சாப்பிட பிடிக்கலன்னு. இப்போ கஞ்சி வெரைட்டியாக இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அது மாதிரி கொடுத்து பழகிட்டோம்னா நல்லாயிருக்கும், அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணால் ஒரு சிம்பிளான கஞ்சி ஏதானும் ஒன்று சொல்லுங்களேன். இப்போ சிறுதானியங்கள் இப்போ பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்கள் அரிசியும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கஞ்சி அரைக்கலாமா இல்லை நார்மல் இந்த கேழ்வரகு அதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, சோளம் வெள்ளை சோளம் இதெல்லாம் போடும்போது அதோட சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி மிக்ஸ் பண்ணலாமா?
0: ஆக்சுவலி கஞ்சின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேம்மா, எல்லோருக்கும் வந்து எல்லாமே ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து கடைகளில் பார்க்குறப்ப இதில் 15 variety இருக்குது, இதில் 25 variety இருக்குது, இட் இஸ் மோர் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நாட் ட்ரூ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2, 3, 4 variety இருந்தால் கூட அது ஒரு காம்பினேஷன், ஒரு பல்ஸ் அண்டு அதாவது ஒரு லெக்யூம் அண்டு சீரியல் காம்பினேஷன் இருக்கிறப்போ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். தவிர எல்லாமே சேர்க்குறப்ப அது ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதில் ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத மாதிரி இருந்ததுனாக்கா அவங்களுக்கு அந்த ப்ளோட்டிங்கு அந்த இதெல்லாம் வந்துடும், ஓவர் வெயிட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப. ஸோ காம்பினேஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் பாரம்பரியமாக நம்ம வீடுங்களில் அரைச்சிட்டு வந்த ஒரு கஞ்சி மாவுனாக்கா வந்து கேழ்வரகு, தி பெஸ்ட் இஸ் கேழ்வரகு. ஓகேங்களா, கேழ்வரகு வந்து அந்த காலத்தில் மில்க் அலர்ஜி இருந்ததுன்னா கூட கேழ்வரகு பால் கேழ்வரகில் கஞ்சி கொடுத்து தான் வந்து குழந்தைங்களை வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும் அந்த மாதிரி இருந்தது, அந்த காலத்துலேயும் இருந்தது மில்க் அலர்ஜி. ஆனால் பிறக்கிற குழந்தை

0: வந்துடும். அப்போ வந்து அந்த கேழ்வரகு கஞ்சி தான், அது வந்து முளைக்கட்டி, அதுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் வந்து வஸ்திரக்காயன்னு சொல்லுவோம், அதை வந்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து இது பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து கேழ்வரகு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முளை கட்டினது 200 கிராம் கோதுமை, இன்னொரு 200 கிராம் வந்து பொடிச்சக்கடலை, அதோடு வந்து பாசி பயிர் இருக்கு இல்லையா அது வறுத்தது, அது ஒரு 200 கிராம், அதோட வந்து ஒரு பாதாம் பருப்பு நம்ம இஷ்டம் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி, இட்ஸ் ஒரு இது ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் எங்கள் வீடுங்களில் பெரியவங்க பண்ணிட்டு இருந்தது, என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் இதுதான் இருக்கும் ரெகுலராக. அதை வந்து என்ன சொன்னாங்க, இந்த முளை கட்டினதை வந்து லேசாக வறுத்துக்கணும், ஃபஸ்ட்டு நிழலில் காய வைக்கணும், அப்புறமா தான் வறுக்க முடியும். மழை வந்ததுக்கப்புறம் நிழலில் காய வைக்கணும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு தான்
1: வறுப்பாங்க,
0: அதுவும் சொல்கிறேன். அதை வறுத்துக்கணும், அதே மாதிரி மித்ததெல்லாம் வந்து தனியாக வறுத்துக்கணும், கோதுமை தனியாக, பாசிப்பயிர் தனியாக, உடச்சக்கடலை அப்படியே போடலாம்.
1: இது வந்து முளை கட்டணும்னு இல்லை, கோதுமை
0: அதெல்லாம் வேண்டாம், இது வந்து ஒரு ஹெல்த்தியர் காம்பினேஷன். அதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்கனாக்கா, அது கஞ்சி காய்ச்சிருப்பாங்க, 6 மாதத்துக்கு 1 வாட்டிக்கு வருஷத்துக்கு 1 வாட்டி தான் அரைப்பாங்க, நிறைய அரைச்சி வச்சுருவாங்க. காலையில் எழுந்து அந்த கஞ்சியை வந்து காய்ச்சி வச்சுருவாங்க. குழந்தைங்களுக்குனாக்கா பாலும் சர்க்கரையும் போட்டு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்குன்னா உப்பும் மோரும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். அது அதில் வந்து ஏலக்காய் போட்டானாக்கா நம்ம ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, பால்
1: சர்க்கரை
0: அது போடலைனாக்கா நம்ம அதை ரெகுலராக பண்ணிக்கலாம்.
2: சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை இன்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: உடன் உரையாடியவர் ஆர். லதா அவர்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
6: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
5: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
7: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
5: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
7: இந்த கதையில் மாற்றமில்லை,
5: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
7: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
5: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
7: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இரவு 9:30 அறிவியல் நேரம்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமையிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு UPI அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் JB நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: The தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர்

அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கை

0: தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈகாட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெறவுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN Alert மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டுகாலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் பகல் 1:55.
5: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
6: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
5: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
6: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
5: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம்.

0: ரூபாய் 250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் நாளும் பொழுதும் என தொடங்கும் மெல்லிசை பாடல்.

கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து வி எஸ் நரசிம்மன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்

இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே. மதிய வேளையில் சாப்பிட்டு குட்டி தூக்கம் போடலான்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்க, செவிக்கு உணவா பாடல்களையும் கேட்போம். நேரம் 2:15:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

பாடும் பறவைகள் படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். நேரம் 2:25:55. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். காற்றலையில் வரும் அடுத்த பாடல் ரிஷி மூலம் படத்திலிருந்து, இளையராஜா இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: இனிய பிற்பகல் வேளையில் செவிகளுக்கு இதமான பாடலின் அலையில் அடுத்த அலையாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றலில் வாழ்க்கை படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரல்களில்

0: ஒலித்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து கேட்டோம். மதுரை தென்றல் ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி தொடர்வது சமஸ்கிருத நிகழ்ச்சி.
1: திரைகானம் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை.
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: நேரம் 2:40:15.
4: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா. உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள்.

நாட்டியசாஸ்திரே சதுர்வித அபிநயா. நாட்டியத்தின் எல்லா அம்சங்களும் சிவனிடமிருந்தே வந்துள்ளன. ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹாரியம் சந்திரதாராதி தம் நமசாத்விகம் சிவம். ஈசனின் ஒவ்வொரு அசைவும் ஆங்கிகம், ஈசனின் ஒவ்வொரு சொல்லும் வாச்சிகம், ஈசன் தொடுகின்ற ஒவ்வொரு பொருளும் ஆகாரியம், ஈசனின் அருளால் நாம் உணரும் ஒவ்வொரு உணர்வும் சாத்விகம். சம்ஸ்கிருத நாடகத்தை பரத முனிவர் நாட்டியசாஸ்திரத்தின் முதல் அத்தியாயத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையுடன் வரையுறுத்துகிறார். த்ரைலோக்கியவாச சர்வஸ்ய நாட்டியம் பாவானு கீர்த்தனம். நாடகம் என்பது மூன்று உலகங்களின் அனைத்து நிலைகளின் பிரதிநிதித்துவம். அப்படியானால் நாட்டியம் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது இருப்பின் கண்ணாடி. காலம் மற்றும் இடமெங்கும் மனிதர்கள் அனுபவிக்கும் பல்வேறு நிலைகள் மற்றும் உணர்வுகளின் ஒரு நாடக பிரதிபலிப்பு. இது வாழ்க்கையின் வெளிப்பாட்டுகளை அதன் இன்பங்கள், துயரங்கள், மோதல்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் மேடையில் மீண்டும் உருவாக்குகிறது. தசரூபகம் சம்ஸ்கிருத நாடகத்தை ரூபா என்று குறிப்பிடுகிறது, அதாவது ஒரு புலப்படும் வடிவம். சாகித்ய தர்ப்பணம் நாட்டியத்தை திருஷ்ய காவ்யா என்று வரையுறுத்துகிறது, பார்க்க வேண்டிய ஒரு இலக்கிய படைப்பு. அதனுடன் நாம் சேர்க்கலாம் ஸ்ரவ்ய காவ்யம். ஸ்ரவ்ய காவ்யா ஆகவும் நாட்டியம் உள்ளது, அதாவது கேட்கப்பட வேண்டியது. ஆகையால் நாட்டியம் திருஷ்யம் மற்றும் ஸ்ரவ்யம் இரண்டும் ஆகும். இது நடிப்பின் மூலம் உயிர் பெறுகிறது. ஆனால் இவை அனைத்தின் நோக்கம் என்ன? அதுதான் ரசா. நாட்டிய அனுபவத்திற்குள் இருப்பவர்களுக்கு ஓர் அழகிய சுவை அல்லது உணர்ச்சி சாரம். ரசா சமஸ்கிருத நாடகத்தின் ஆன்மா. மேடையில் சித்தரிக்கப்படும் உணர்ச்சி நிலைகளை நாட்டியசாஸ்திரம் பாவங்கள் என்று அழைப்பதை பார்வையாளர்கள் சுவைக்கும் அனுபவமே இது. இந்த பாவங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு பெறப்படும் போது ரசமாக அழகிய உணர்வுகளாக மாறும். பரத முனிவர் சொல்கிறார், நஹி ரசாதிருதே கஷ்டிதர்த்த பிரவர்த்ததே. ரசம் இல்லாமல் நாடகத்தில் எதுவும் அர்த்தப்படுத்தப்படுவதில்லை. பரத முனிவரின் நாட்டியசாஸ்திரத்தில் 8 ரசங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. ஷிங்காரம், ஹாஸ்யம், கருணை, ரௌத்ரம், வீரம், பயானகம், பீபத்ச, அத்புதம். பின்னர் அபினவகுப்தர் தனது அபினவ பாரதியில் சாந்த ரசத்தை சேர்த்துள்ளார். இந்த ரசம் மேடையில் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? அபிநயத்தின் மூலம், வெளிப்பாட்டின் கலை. அபிநயார்த்தோ அனுபந்தியா சப்தார்த்தோ அபிஹிஸ்திதா. அபிநயம் என்பது அதன் உண்மையான பொருளை வெளிப்படுத்தி கலையை கொண்டு செல்லும் ஒரு செயலாகும். அபிநயம் என்ற சொல் அபி நோக்கம் மற்றும் நீ கொண்டு செல்ல என்பதிலிருந்து உருவானது. இது நோக்கிக் கொண்டு செல்வது என்று பொருள்படும். இலக்கிய படைப்பின் அர்த்தத்தை பார்வையாளர்களிடம் கொண்டு செல்வதே அபிநயம். இது 4 வகையான வெளிப்பாடுகள் மூலம் செயல்படுகிறது. ஆங்கிகாபிநயம் உடலின் மூலம், வாச்சிகாபிநயம் குரல் மற்றும் ஒலியின் மூலம், ஆகாரியாபிநயம் ஆடை மற்றும் மேடை வடிவமைப்பின் மூலம், சாத்விக அபிநயம் உள்ளார்ந்த உணர்ச்சி மூலம். இந்த 4 வகைகளும் அனைத்து நாடக நிகழ்ச்சிகளின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. சைகை, சொல், அலங்காரம் மற்றும் உள் உணர்வுகளில் ஒரு நுட்பமான தொகுப்பு. ஆகவே சம்ஸ்கிருத நாட்டிய வெளிப்பாடு ஒரு எழுதப்பட்ட நாடகத்தை விட அதிகம் என்பதை நாம் காண்கிறோம். இது ஒரு முழுமையான அழகிய அனுபவம். நாடக ஆசிரியரின் பார்வையிலிருந்து பிறந்து நடிகரால் வடிவமைக்கப்பட்டு நாட்டியத்தின் விஞ்ஞானம், அபிநயத்தின் மொழி மற்றும் ரசத்தின் நிறைவு மூலம் உயிர் பெறுகிறது. இப்போது நாம் அபிநயத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும்

இடத்திலும் அழகாக செல்வோம். இவை கலைஞர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட கருவிகள் அல்ல. நாம் அனைவரும் நம் அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்தவும் தொடர்பு கொள்ளவும் ஒருவருடன் ஒருவர் இணைந்து செயல்படவும் பயன்படுத்தும் நுட்பங்கள் இவை. முதலில் ஆரம்பிப்போம் ஆங்கிக அபிநயம், உடல் சார்ந்த தொடர்பு. இது சைகைகள், நிலைகள், முகபாவங்கள் மற்றும் அசைவுகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய நாட்டியத்தில் உடல் நுட்பமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கங்கள், முக்கிய உறுப்புகள், தலை, கைகள், இடுப்பு, கால்கள் போல். உப அங்கங்கள், நுட்பமான அம்சங்கள், கண்கள், புருவங்கள், உதடுகள், கன்னங்கள் போல். பிரதி அங்கங்கள், இடைப்பட்ட பாகங்கள், தோள்கள், கைகள் போல். இவை மூலம் தகவல் தொடர்பு நிகழ்கிறது. ஒரு பார்வை, ஒரு தலையின் சாய்வு, தோளின் அசைவு, ஒவ்வொன்றும் அதன் சொந்த மொழியை பேசுகின்றன. ஒவ்வொரு செயலும் மற்றொன்றிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வித்தியாசங்களே பேதம் என அழைக்கப்படுகின்றன. உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனி பேதங்கள் உள்ளன. உதாரணத்திற்காக சிரோபேதம், தலையின் இயக்கங்கள், கிரீவா பேதம், கழுத்தின் இயக்கங்கள் போன்றவை. இவை அனைத்தும் நந்திகேஸ்வரரால் எழுதப்பட்ட அபிநய தர்ப்பணத்தில் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. மேலும் தேவர்கள், அசுரர்கள், மரங்கள், நீரியல் ஜீவன்கள், நிலத்தில் நடமாடும் உயிரினங்கள் போன்ற பலவிதமான உயிரினங்களுக்கு என்று தனித்தனி கை அசைவுகள் மற்றும் இயக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நம் நாடக கலையில் உள்ள வெளிப்பாட்டின் விஞ்ஞானபூர்வமான அமைப்பை விளக்குகின்றன. இரண்டாவது வாச்சிக அபிநயம், வாய்மொழி மற்றும் குரல் சார்ந்த தொடர்பு. இது நாம் என்ன சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் அதை எப்படி சொல்கிறோம் என்பதும் தான். வாச்சிகா நான்கு முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது. ஷப்தா, சொல், சொல்லப்படும் விஷயத்தின் நேரடி உள்ளடக்கம். ஸ்வரா, இசையின் சுருதி அல்லது ஏற்ற இறக்கம். காக்கு, உணர்வுகளை வெளிப்படுத்தும் தொனி குரல் பதிவு. சரி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம், அன்புடன் சொல்லலாம் சரி, பிறகு தயக்கத்துடன் சரி, பிறகு அலட்சியத்துடன் சரி. அதே சொல் மூன்று அர்த்தங்கள், அதுதான் காக்கு. ஸ்தானா, சூழலை பொறுத்து பயன்படுத்தும் குரல் பதிவு. ஸ்தானா என்பது குரல் அமைப்பை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக தூரத்திலிருந்து அழைப்பதற்கு ஒரு உயர்பதிவு தேவைப்படும், அதே நேரத்தில் நெருக்கமாக பேசுவதற்கு மென்மை தேவைப்படும். அப்புறம் மௌனம், நாட்டியத்தின் ஒரு ஆழமான உண்மை இது. மௌனம் பேசுகிறது. ஒரு நிகழ்ச்சியில் ஒலியின்மை வியப்பு, பக்தி, அமைதி, தெய்வீகத்தை கூட இவ்வாறு வெளிப்படுத்த முடியும். உதாரணத்திற்காக ஒரு முனிவர் மேடைக்கு வரும்போது ஒரு ஒற்றை தம்பூரா ஸ்ருதி போதும். வார்த்தைகள் இல்லை, மெல்லிசை இல்லை, அவர் இருப்பு மட்டுமே. மூன்றாவது ஆகார அபிநயம், காட்சி மற்றும் புறத்தொடர்பு. இது உள்ளடக்கியது வஸ்திரம், வேஷம், ஆடை மற்றும் உடை, அலங்காரம், ஆபரணங்கள் மற்றும் குறியீட்டு அலங்காரம், அங்க ரச்சனா, ஒப்பனை, புஸ்தா, மூட்டுகள் மற்றும் துணைப்பொருட்கள், சஜ்ஜீவா, உயிருள்ள உயிரினங்கள் அல்லது குறியீட்டு கதாபாத்திரங்களின் சேர்க்கை. யாராவது திருமண உடையில் நடந்து வரும் தருணத்தில் அவர்கள் பேசுவதற்கு முன்பே அவர்களின் சூழலை நாம் புரிந்து கொள்கிறோம். நாட்டியத்தில் காட்சி குறிப்புகள் உணர்ச்சி தயாரிப்பின் ஒரு பகுதியாகும். அவை ரசம் வெளிப்படுத்தக்கூடிய உலகத்தை உருவாக்குகின்றன. நான்காவது சாத்விக அபிநயம், உள்ளார்ந்த உணர்ச்சி தொடர்பு. இது அனைத்திலும் மிகவும் நுட்பமானது. நடிப்பிலிருந்து அல்ல, ஆழமான உள்ளார்ந்த அனுபவத்திலிருந்து பிறக்கும் தன்னிச்சையான உணர்ச்சி பூர்வமான பிரதிபலிப்பு. எட்டு சாத்விக பாவங்கள் நாட்டிய சாஸ்திரத்தில் கூறுகிறது. ஸ்தம்பா, திகைத்த அசையாமை. ஸ்வேதா, வியர்த்தல். ரோமாஞ்சா, மெய்சிலிர்த்தல். ஸ்வரபங்கா, குரல் உடைதல். வேபது, நடுக்கம். வைவர்ணியா, நிறம்

அல்லது நிறத்தில் மாற்றம். அஷ்ரு கண்ணீர், பிரளயா மயக்கம். இவை கலைஞர் தருணத்தில் உணர்ச்சி பூர்வமான உண்மைக்குள் முழுமையாக மூழ்கியிருக்கும் போது எழுகின்றன. இவற்றை போலியாக செய்ய முடியாது, அவை தானாகவே வெளிப்படும். இந்த நான்கு விதமான அபிநயம் ஒன்றிணையும் போது நாட்டியத்தின் சாரம் அடைகிறோம். ரசா அழகியல் அனுபவம். ரசா எப்படி உருவாகப்படுகிறது? இந்த நுட்பமான ஒன்றிணைப்பின் மூலம். விபாவ காரணம் அல்லது தூண்டுதல், ஒரு சூழ்நிலை அல்லது உறவு போன்றவை. அனுபாவ வெளிப்புற எதிர்வினை, ஒரு புன்னகை அல்லது கண்ணீர் போன்றவை. வியபிச்சாரி பாவ தற்காலிக உணர்ச்சிகள், கவலை பொறாமை வியப்பு அல்லது வெட்கம் போன்றவை. இந்த மூன்று கூறுகளும் அபிநயம் என்ற கலன் வழியாக நகர்ந்து சுவையை உணர்ச்சி சாரத்தை கொண்டு வருகின்றன. ரசா கலைஞரிடம் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, அதை

0: போன்றவை. வியபிச்சாரி பாவ தற்காலிக உணர்ச்சிகள் கவலை, பொறாமை, வியப்பு அல்லது வெட்கம் போன்றவை. இந்த மூன்று கூறுகளும் அபிநயம் என்ற கலன் வழியாக நகர்ந்து சுவையை, உணர்ச்சி சாரத்தை கொண்டு வருகின்றன. ரசா கலைஞரிடம் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, அதை பெறுவரிடமே பிறக்கிறது. சஹிருதயா ரசனை உள்ளவர், அனுதாபமுள்ள இதயம். சஹிருதயா ஒரு செயலற்ற பார்வையாளர் மட்டுமல்ல, அவர்கள் அனுபவத்தின் இணை உருவாக்குனர். தகவல் தொடர்பு சரியாக இருக்கும் போது, அபிநயம் உண்மையாக இருக்கும் போது நடன கலைஞரோ பார்வையாளரோ இல்லை, ரசா மட்டுமே உள்ளது. இதயங்களுக்கு இடையில் பகிரப்பட்ட அழகிய துடிப்பு. அந்த தருணத்தில் நாட்டியம் நடிப்பை கடந்து விடுகிறது. அது இருப்பாகிறது, அது வாழ்க்கையாகிறது. நன்றி, வணக்கம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா. உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊற்றலாம்.
1: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, விண்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம், உட்பிரையர், காக்காச்சி, பேராபூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது.

0: கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்துள்ள வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3ஆம் தேதியன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 2ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 3ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் புழுதி காற்று வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இயல்பையொட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு சில இடங்களில் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இணைந்து நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 நிமிடத்தில் மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

நினைத்தது எல்லாம் உடனே நிறைவேற வேண்டுமென்றால் ஒருவன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 309, அதிகாரம் வெகுளாமை.

நினைத்தது எல்லாம் உடனே நிறைவேற வேண்டுமென்றால் ஒருவன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 309, அதிகாரம் வெகுளாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:30. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே தொடர்வது மதுரத்தெஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் தினந்தோறும் திரைப்படத்திலிருந்து.

கட்சிக்கு உடன்பாடடா, கல்யாணம் மதிப்புக்கு முரண்பாடா. நான் இப்போ ஊரை சுட்டும் காற்று, ஒரு சைக்கிள் டியூவில் நாராக மாட்டிக்கொள்ள மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்.

நேரம் 5:44 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில். இது மதுரத்தெஞ்சல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர்.

0: சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 6 மணி.

தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், இன்று உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டிக்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக தொடரும்.

6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாகம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இன்று தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, தேனி மாவட்டத்தில் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டியன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை. தகவல்கள் வழங்குபவர் மதுரை பாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள்.

இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 செயலியில் ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

தரை வழியில் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டிக்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி மத்தியம் அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில், நேரம் மாலை 6:04. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், சென்னை அஞ்சலாக இன்னும் சிறிது நொடிகளில்.

0: வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் மாலை 6:10. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் உதயகீதம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுட்டிருக்கும் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. உதயகீதம் படத்திலிருந்து அடுத்த பாடல் காற்றலைகளில் இதுவும்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. உதயகீதம் படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பட பாடல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் 6:30 லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு இந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டிக்கான வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்பாக 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக தொடரும்.

தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது

0: இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீக்கேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதா தெரிவிச்சு கொடுக்கு.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 உயரத்திலிருந்து 5.8 உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை

0: மூன்று மற்றும் நாலாம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் செயலியில் கேட்கின்றோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஹரிச்சரன் பாடிய பாடல் கூட்டத்தில் ஒருத்தன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் செயலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸின் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மதயானை கூட்டம் படத்திலிருந்து.

இதெல்லாம் சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் வரும் ஜூலை 31 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதி உடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் வரும் ஜூலை 10 விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு மையத்தில் SSC கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் CBT 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB மற்றும் SSC மற்றும் RRB போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. ஜூன் 10 முதல் தினசரி வகுப்புகள் நடைபெறுகின்றது என விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலக வளாகம் தெரிவித்துள்ளது. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸின் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம்.

0: முகவரி நிலை இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் மஞ்சப்பை படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க மதுரை தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்த மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அடுத்து தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிஎஸ்ஐஆரின் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் சிஎஸ்ஐஆர் திட்டப்பணி முறையின் ஒரு பகுதியாக கட்டுமான துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சி இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 டன் மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும் பொழுது கட்டுமானத்தில் உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும் பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்த மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள், கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட

0: பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம், வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக

0: குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கி தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல் படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி இரவு 10:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ

நெதர்லாந்தையும் பராகுவே ஜெர்மனியையும் பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நிலக்கடலை சாகுபடி குறித்த தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் சி தெய்வ சிகாமணி அவர்கள்.
3: நிலக்கடலை களைகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? வயலில் கோடை உழவு செய்தல். கோடை உழவு என்பது கோடை காலத்தில் செய்யக்கூடிய, அதாவது வெப்பநிலை 40-45 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது வயலில் நாம் உழவு செய்து விட்டோம் என்றால் மண்ணில் உள்ள களை விதைகள், புழு, பூச்சி, முட்டைகள், பூஞ்சாணங்கள் போன்றவை வெயிலில் வந்து காய்ந்து அழிந்துவிடும். இதற்காக கோடை உழவு செய்ய வேண்டும். இரண்டாவது, சிறந்த முறையில் நிலம் தயார் செய்தல். நிலம் தயார் செய்யும் பொழுது நன்றாக உழுது வரப்புகளில் உள்ள புற்களை வெட்டி நிலம் சமப்படுத்தி தயார் செய்ய வேண்டும். களை விதைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நம் வயலை சுற்றி வரப்புகளை பராமரிப்பு செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறை செய்தல். ஒரு பருவத்தில் நிலக்கடலை, மறுபருவத்தில் வேற ஒரு பயிரை மாற்று பயிராக நாம் செய்ய வேண்டும். இவ்வாறு மாற்றி மாற்றி பயிர் சுழற்சி செய்வதனால் மண்ணின் வளமும் மேம்படும், களையின் கட்டுப்பாடு மேம்படும். ஊடு பயிர் செய்தல். ஊடு பயிர் என்பது நிலக்கடலையில் இடையில், வரிசைக்கு வரிசை இடையில் வேறொரு பயிரை நம் பயிர் செய்யக்கூடியது. இதற்கு பெயர் தான் ஊடு பயிர் எனப்படும். வெறுமை விதை படுகை தொழில்நுட்பம் செய்தல். வயலில் உழுது தயார் செய்து பின்பு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தண்ணீர் பாய்ச்ச பிறகு கொஞ்சம் களைகள் முளைக்கும். முளைத்த பிறகு திரும்ப உழவு செய்து வயலை தயார் செய்ய வேண்டும். இதற்கு பெயர் தான் வெறுமை விதை படுகை தொழில்நுட்பம். அடுத்து மூடாக்கு செய்தல். மூடாக்கு என்பது நிலத்தில் மேலாக இலை, சருகு, புட்கள், காய்ந்த இலை பரப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு பரப்பி வைக்கும்பொழுது சூரிய ஒளி மண்ணில் படாதவாறு இருக்க வேண்டும். அப்பொழுது களை விதைகள் முளைக்காது. இதற்காக மூடாக்கு செய்ய வேண்டும். அடுத்து களை எடுக்கும் கருவி பயன்படுத்த வேண்டும். களைக்கொல்லி பயன்படுத்த வேண்டும். களைக்கொல்லி எவ்வாறு பயன்படுத்துவது, என்னென்ன களைக்கொல்லி பயன்படுத்து என்பதை பார்ப்போம். களைக்கொல்லி 3 வகைப்படும். களை முளைக்கு முன் அடித்தல், களை முளைத்த பின் அடித்தல், விதைக்கு முன் அடித்தல். களை முளைப்பதற்கு முன் 1 ஹெக்டருக்கு 2.5 லிட்டர் பெண்டி மெத்தலின் என்ற மருந்து, அல்லது 2 லிட்டர் அலாக்குளோர், அல்லது 2 லிட்டர் மெட்டலாக்குளோர், அல்லது ஆக்சிஃபுளோரபின் 1000 மில்லி மருந்தை விதைத்த 3 முதல் 4 நாட்களுக்குள் தெளிக்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு தேவையான 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து இக்களைக்கொல்லியை நாம் தெளிக்க வேண்டும். களை முளைத்த பின் தெளிப்பு முறை. விதைப்பு செய்த 10 முதல் 15 நாள் இமாசித்த பயர் 750 மில்லி லிட்டர், சைக்ளோட்டிம் 100 கிராம், அல்லது ஹாலோக்சிபாப் பிஇத்தைல் 135 கிராம் மருந்தை 1 ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு வயலில் தெளிக்க வேண்டும். அடுத்து களைக்கொல்லி தெளிக்கும் முறை. களைக்கொல்லியை கைத்தெளிப்பான் கொண்டு தான் வயலில் நாம் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிக்கும்போது விசிறி வகை நாசில் பயன்படுத்த வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் போது மண்ணில் ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஈரப்பதம் இல்லை என்றால் களைக்கொல்லி மருந்து மண்ணில் வேலை செய்யாது. களைக்கொல்லி தெளிக்கும் போது பக்கவாட்டில் அல்லது பின்புறமாக தெளிக்க வேண்டும். களைக்கொல்லி

0: அழித்த பிறகு அதில் நாம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தோம் என்றால் நாம் நடந்த இடங்களில் களைக்குள்ளின் வீரியம் செயலிழந்துவிடும். பிறகு அந்த இடத்தில் களைகள் முளைக்கத் தொடங்கிவிடும். ஏன்னா இவ்வாறு இம்முறைப்படி களைக்கொல்லியை கையாண்டால் நிலக்கடலையில் களைகளை கட்டுப்படுத்தலாம்.
1: இன்றைய நமது பண்ணை செய்தியில் இதுவரை நிலக்கடலை சாகுபடி குறித்த தகவல் வழங்கினார் கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் சி தெய்வ சிகாமணி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில்
2: நேரம் 7:30 தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். நிகழ்ச்சியின் முதலில் நேற்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இன்று கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள். நோய்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூன்று நோய்கள் இருக்குங்க. அடித்தண்டல்கள், தஞ்சாவூர் வாடல் நோய், அதுதாங்க முக்கியமான நோய். வேர்வாடல் நோய், அதுக்கடுத்து குருத்தழுகள் நோய் அப்படின்றது இன்றைக்கும் விவசாயிகள் மத்தியில் வந்து இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் வந்து தென்னையை வந்து பாதித்து அதனுடைய மகசூலை வந்து குறைக்குதுங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய இந்த அடித்தண்டல்கள், தஞ்சாவூர் வாடல் அப்படின்றத வந்து நம்ம எப்படி வந்து இது எங்கெல்லாம் வரும், எந்த பகுதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரையொட்டி மணற்காங்கான பகுதிகளில், அதே மாதிரி மானாவாரி தோப்புகளில் வர ஆரம்பிக்கும். பராமரிப்பு எதுவுமே அதை பண்ணாமல் இருந்தாலும் அந்த தோட்டங்களிலும் மற்றும் கோடை காலங்களிலும் இந்த நோய் வந்து அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மரம் பாதிச்சிருச்சு அப்படின்னா மரத்தில் கீழேருந்து பார்க்கும்போது ஒரு 3 அடி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா,
2: here is the gardener bowling around the wicket to the left hander, this time a smashing stroke
1: kon and the maratha vandu neenga keela pathinga and the veer pagudiyum adu keela vandu aligi poi oru mari karumboosana mari and the veer layum vandu kaanapadum indha rendu arigur irukum melum and the marathila eppadi irukum appo marathila vandu pathinga veliriya manjal neramagi and adi mattigal ellame vandu kaanju poi oru mari aarambichirum indha mari arigurigal la vandu and the marathila vandu yerpadum adukaduthu pathinga veergal குருத்து பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நிறம் மாறி அழுகி இந்த மாதிரி போகிறது தான் வந்து இந்த தஞ்சாவூர் வாடல் நோயினுடைய முக்கியமான அறிகுறிகள். சில நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரத்தினுடைய தாக்குதல் இருக்கும்போது அந்த குறும்பு காய், இளம் காய் கூட அப்படியே புதிர ஆரம்பிச்சிடும். நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக தான் வந்து இந்த பிஞ்சுகள் காய்கள்லாம் உதிர ஆரம்பிக்குதுங்க. இந்நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலிபோரஸ் அப்படின்ற ஒரு வண்டு மூலமாகவும் இந்த நோய் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோயினுடைய அடுத்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்க்கு இந்த வேர் தண்டல்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான காளான்

இருக்கும். அது பேர் வந்து கேனோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேனோடர்மா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரத்துக்கு அடியில் வந்து இளஞ்சிவப்பு ஒரு காளான் போன்று காணப்படும். அதனுடைய மேற்பகுதி வந்து இளஞ்சிவப்பு நிறத்திலும் கீழ்ப்பகுதி வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும். அதன் மூலமாக தான் இந்த நோய்கள் வந்து அதிகமாக பரவுகிறது. அதுதான் வந்து இந்த நோயினுடைய முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ இந்த நோய் வந்து வேறு எந்த முறையில் வந்து பரவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளான் வித்து மூலமாக, அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் இருக்கும், இதன் மூலமாக தான் இந்த நோய் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து நோய்கள் எல்லாமே எப்படி பரவும் அப்படின்னா, தண்ணீர் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அதாவது தூக்குவாளி, சட்டி, அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய வேளாண் இடுபொருட்கள், கடப்பாறை, கொத்து, இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம்ல, இதில் தான் வந்து இந்த நோய்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்குதுங்க. சரிங்க, இதுக்கு என்ன வந்து சாதகமான சூழ்நிலைகள் வந்து தோன்றும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணல் மற்றும் மணற்பாங்கான பகுதிகளில் தான், அதாவது வளரும் மரங்கள் மண்ணில் வந்து குறைந்த ஈரப்பதம், தட்பவெப்ப சூழ்நிலை வந்து இதாக இருக்கிறனால தான் இந்த நோய் வந்து பர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நோயை வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை முறையில் கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோய் தாக்கிய மரங்களை வந்து முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்டி அந்த மரத்தை வந்து எரிச்சிடணும், இல்லை எங்கிட்டாவது ஒரு பக்கம் வந்து தனியாக வந்து போட்டுறணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி அமைச்சு அந்த ஒவ்வொரு மரத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாகவே நீர் பாய்ச்சணும். வட்டப்பாத்தி அமைச்சு நம்ம தனித்தனியாகவே நீர் பாய்ச்சணும் அப்படின்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நோயை கட்டுப்படுத்த வந்து 1% போடா கலவையை 40 லிட்டர் வீதமாக வந்து மரத்திலிருந்து 2 மீட்டர் தள்ளி நம்ம அப்படியே ஊற்றணும் அப்படின்னா இது வந்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போடாக்ஸ் 1% வந்து எப்படி வந்து நம்ம தயார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ காப்பர் சல்ஃபேட்டு 50 கிராம், குயிக் லைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பொருட்கள் இருக்குது. அதை ரெண்டையுமே என்ன பண்ணணும், தண்ணியில் கலந்துடணும். இந்த தன்மையை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, pH அமிலக்காரத்தன்மை நிலையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பரிசோதிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த இதில் வந்து இப்போ ஒரு கத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த கத்தியை வந்து ஒரு நல்ல புது கத்தியாக இருக்கும், அந்த கத்தியை நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த கலவை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து அந்த 1% போடா கலவையை வந்து 40 லிட்டர் என்ற அளவை எடுத்துக்கொண்டு அதில் தென்னை மரத்துலேருந்து 1 அடி மீட்டர் 2 மீட்டர் தள்ளி நீங்கள் வந்து 15 நாள் இடைவெளியில் வந்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த நோயை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இந்த நோயை வேறு இதில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, ஹெக்ஸகோனசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க, அதை வந்து 2 மில்லி எடுத்துக்கிட்டு 100 மில்லி தண்ணியுடன் கலந்து நீங்கள் வேர் மூலம் கட்டுவதன் மூலமாகவும் இந்த நோயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள்ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேர் வாடல் நோய். அது என்னங்க வேர் வாடல், மொதல் பார்த்தது என்னங்க, இப்போ பார்க்குறது என்னென்னா, மொதல் பார்த்தது வந்து தஞ்சாவூர் வேர்வாடல், இப்போ வந்து வேர் வாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர்வாடல் நோய் வந்துச்சு அப்படின்னா மகசூல் எல்லாமே இருந்து பொருளாதாரத்தை ரொம்ப வந்து பாதிச்சிடும். ஏன்னா மரமே கீழே விழுந்துடும். அந்த சூழ்நிலைக்கு வந்து இந்த நோய் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து கேரளாவை ஒட்டியுள்ள, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், கன்னியாகுமரி, இந்த மாதிரி வந்து கேரளாவை ஒற்றியுள்ள பகுதிகளில் தான் வந்து இந்த நோயினுடைய தாக்கம் வந்து அதிகமாக வருகிறது. சரிங்க, இந்த நோய் வந்துச்சுன்னா எல்லா மரத்தையும் தாக்குமா? ஆமாங்க, எல்லா மரத்தையும் தாக்கும், நாட்டு ரகங்களையும் தாக்கும், வீரிய ரகங்களையும் தாக்கும், எல்லா விதமான தென்னை மரங்களையும் தாக்கி இதனுடைய மகசூலையே அப்படியே வந்து பாதிச்சிருங்க. சரிங்க, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல், அது அப்படி என்ன ஆகும்னா சுருண்டு போயிடும். நம்மளுடைய தண்டுவடம் எப்படி சுருண்டு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அது சுருண்டு போயிருக்கும். அந்த சுருண்டு போனே அந்த இலை ஃபுல்லாகவே அப்படியே காஞ்சு போயிடும். காஞ்சு போயிட்டு மழைக்காலங்களிலையும் காற்று அடிக்கும் காலங்களில் வந்து என்ன ஆகும், அந்த இலையெல்லாம் அப்படியே வந்து கீழே உதிந்துரும், மரத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது பிடுங்கினாலும் என்னது வராது. அந்த மாதிரி அறிகுறிகள் தான் வந்து இதனுடைய முக்கியமான அறிகுறிகள். இப்போ வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயில் குருத்தும் பாதிக்கும், வேரும் அழுகும், எல்லா விதமான பாதிப்புகளுமே வந்து அந்த மரத்தில் வந்து அறிகுறிகளும். இந்த நோய் வந்து எப்படி பரவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு
பரவும் தன்மை இருக்கும். அது மாதிரி இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோ பிளாஸ்மா என்னும் நுண்ணுயிரிகள் மூலமாக இந்த வேர்வாடல் நோய் வந்து பரவுகிறது. சரிங்க, வேற எப்படி பரவும் அப்படின்னா கண்ணாடி இறக்கை பூச்சி மற்றும் தத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாறு உறிஞ்சு பூச்சிகள், ரெண்டு பூச்சிகள் இருக்கு, அந்த பூச்சிகள் மூலமாகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த நோய்கள் வந்து பரவ ஆரம்பிக்கிறது. வாடல் நோய் வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த

மேலாண்மை முறைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இலைகள் வந்து கர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், நோயிற்ற மரங்கள்லாம் வெட்டி வந்து அப்புறப்படுத்தணும். இது வந்து இந்த நோய் தாக்கங்கள் நான் இப்போ சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா 6 மாதம் 1 வாரத்தில் என்ன பண்ணுறோம், அந்த மரம் வந்து செத்து போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நோய் தாக்கப்பட்ட மரங்களை வெட்டி வந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்போ அப்புறப்படுத்திட்டோம்னா அந்த நோய் வந்து என்னாகாது, காற்று மூலமாகவும் தண்ணி மூலமாகவும் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு செல்லாகுது. அதே மாதிரி வடிகால் வசதியோடு நல்ல வடிகால் வசதி நீர் பாய்ச்ச வேண்டும். அந்த தென்னை மரத்தை சுட்டி மட்டை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தென்னை கோகோனட் டானிக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த டானிக்கை வந்து 40 மில்லி எடுத்துக்கொண்டு 160 மில்லி தண்ணீருடன் கலந்து வேர் மூலமாக உட்செலுத்துவதன் மூலமாகவும் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு இருக்குங்க. இப்போ இலை கழுகல், இலை வந்து அழுகிறது, குருத்தழுகல், இந்த மாதிரி சிம்டம், இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது அந்த ஹெக்ஸகோனசோல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹெக்ஸகோனசோலை வந்து 2 மில்லி எடுத்துக்கிட்டு 300 மில்லி தண்ணியுடன் ஒரு ஒட்டு பசையும் சேர்த்து 45 நாள் இடைவெளியில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ நம்ம சமீப காலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை கோயம்புத்தூர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உள்ள பயிர் நோயியல் துறையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ கோகோ கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்வாடலுக்காக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோகோ கான் கலவையை வந்து நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோய் துறையில் 1 ஏக்கருக்கு 5 லிட்டரை வாங்கிட்டு அதை எப்படி வந்து உற்பத்தி வந்து பெருக்கப்பட்டு நம்ம வந்து தென்னை மரத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னா 10 கிலோ நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கிறனும், அதுக்கடுத்து 5 லிட்டர் தயிரை எடுத்துக்கிறனும், அதுக்கடுத்து 1/2 கிலோ உப்பு எடுத்துக்கிறனும். இந்த 3 பொருட்களையுமே எடுத்துக்கொண்டு 150 லிட்டர் தண்ணி, நம்ம விவசாயத்தில் தோட்டத்தில் வந்து நம்ம ஒரு பேரல் வச்சுருப்போம், ப்ளூ கலர் ட்ரம் வச்சுருப்போம், அது வந்து 150 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அந்த இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த பொருட்கள் இந்த 3 உள்ளே கொட்டி விட்டுட்டு அந்த கோகோ கான் டிஎன்ஏ கோகோ கான் அந்த 5 லிட்டர் என்ன பண்ணணும், அந்த 150 லிட்டர் தண்ணியில் உள்ளே ஊற்றி விட்டுட்டு ஒரு நிலப்பாங்கான இடத்துல நல்ல ஒரு சாக்கை வந்து மடுகட்டுறதுன்னு சொல்லுவாங்க, நல்லா அந்த சாக்கை வந்து அந்த டப்பாவை போட்டு மூடி விட்டுறணும். மூடி விட்டுட்டு அதை 5 முதல் 7 நாட்கள் ஒரு 7 லிருந்து 9 நாட்கள் வரையும் ஒரு நிலப்பாங்கான இடத்துல வச்சுக்கணும். அப்பப்போ அதை என்ன பண்ணும், ஒரு மூங்கில குச்சியில் வச்சுக்கிட்டு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கலக்கி விடணும். சரிங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சு ஒரு 7 நாள் 8வது நாள் கழிச்சு என்ன பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு 2 லிட்டரை மட்டும் வெளியில் எடுத்துட்டு 8 லிட்டர் தண்ணியுடன் கலந்து நம்ம தென்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேர்வாடல் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதனுடைய நோயினுடைய தன்மையை பொறுத்து, இப்போ நிறையா இருந்துச்சு அதிகமாக பரவுது அப்படின்னா நம்ம மாதத்திற்கு இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறையை இந்த தென்னையில் பயன்படுத்தக்கூடிய கோகோ கானை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு டிஎன்ஏ கோகோ கான் அப்படின்றத விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு மகசூல் அதிகரிக்கிறது, பிஞ்சு உதிராமல் இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்து விவசாயிகள் மக்கத்தில் நல்லாவே இருக்குங்க. அதற்கு அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா குருத்தழுகல் நோய். இந்த குருத்தழுகல் நோய் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கன்று, இப்போ தான் ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும், அந்த மாதிரி கன்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வெளியேறிய மஞ்சள் நிலம பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொய்வாக இருக்கும் அந்த செடி. அதை போய் என்னென்னு போய் பக்கத்தில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நொச நொசன்னு, எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து வெங்காயத்தை வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த வெங்காயம் ஒரு மாதிரி அழுகி ஒரு ஸ்மெல்லு வரும், அது மாதிரி அந்த அந்த தென்னை மரத்துக்கிட்ட போனீங்கன்னா ஒரு அழுகிய ஸ்மெல்லு வரும், ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ அது என்ன ஆகுன்னா ஈஸியாக வந்து பிடுங்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பிடுங்கிடும். அப்போ இதுதான் வந்து இந்த குருத்தழுகல் நோய் அப்படின்றது. இந்த குருத்தழுகல் நோய்க்கு என்ன பண்ணணும், போதுமான வடிகால் வசதி நம்ம செய்யணும். அதே மாதிரி இந்த குருத்தழுகல் நோயை வந்து எப்படி ஒருங்கிணைந்த முறையில் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து காப்பராக்சி குளோரைடு அப்படின்றத வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் நீங்கள் வந்து பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா இதுவே வந்து போதுமானது. இது வந்து நோயினுடைய தன்மையை பொறுத்து, நீங்கள் வந்து நோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா 1-7 நாள் இடைவெளியில் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் வந்து காப்பராக்சி குளோரைடை வந்து நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த குருத்தழுகல் நோயை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1% போர்டாக் கலவையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினாலும் இந்த நோயை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 1க்கு மேற்பட்ட ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை செய்வதன் மூலமாக நம்ம பூச்சி நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் வந்து நம்ம தென்னந்தோப்பு வச்சுருக்கோங்க என்ன பண்ணணும், இயற்கை உரத்தை வந்து நம்ம

0: போது தக்கப்பூண்டு, சணப்பூண்டு, தக்க, சணப்பை, கலப்பக்கோணியம், தட்டப்பயிறு, இந்த மாதிரி பயிர் வகைகளை வந்து நம்ம நிலத்தில் நம்ம நல்லா போட்டுட்டு 45 நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மடக்கி உழுதுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இயற்கையிலே வந்து உரம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மண்ணில் பரவக்கூடிய பெரும்பாலும் இப்போ நம்ம நோய்களோ அந்த பூச்சிகளோ நிறையா வருது இல்லைங்களா, இப்போ மண்ணில் பரவக்கூடிய இந்த மாதிரி வேர்வாடல், அடித்தண்டல்கள், குருத்தல்கள், இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரைகோடர்மா ஒரு 100 கிராம், பேசிலஸ் ஒரு 100 கிராம், அதுக்கடுத்து அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்பூசானம், வேர் வந்து வளர்றதுக்காக ஒரு வேம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெசிகுலார் ஆர்போரிகுலர் மைக்ரோசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 50 கிராம். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டு தொழுவரத்தோட நல்லா கலந்து அதோட நீங்க சேர்த்து வந்து நீங்க ஒரு நிலத்துல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோயிலிருந்து பூச்சியிலிருந்து எல்லாத்தையுமே பாதுகாத்துடலாம். அதே மாதிரி உர வேளாண்மையை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும். எப்பயுமே பொதுவாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 50 கிலோ தொழுவரத்தோட வேப்ப புண்ணாக்கு ஒரு 5 கிலோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து யூரியா, யூரியா வந்து 1.3 kg, SSP சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றது 2 கிலோவும், பூரட்டா பொட்டாஸ் அப்படின்றது 1.5 கிலோ வீதமாகவும் நீங்கள் கலந்து அதில் பாதியில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா 6 மாத இடைவெளியில் 2 முறைகள் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த தென்னைக்கு வராதுங்க. இதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து தென்னையில் வந்து ஒருங்கிணைந்த நோய் மற்றும் பூச்சி மேலாண்மையை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள். மேலும் விவசாயிகளுக்கு ஏதேனும் தென்னையில் வரக்கூடிய பூச்சி நோய் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து செண்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தை வந்து தொடர்பு கொண்டுக்கிறணும். மேலும் வந்து நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதற்கு முறையான தகவலை விவசாயிகளுக்கு வழங்குவோம்.
1: இதுவரை தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி. கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.

இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பார்த்தீனியம் என்ற பயிர்கொல்லி குறித்து தெரிந்து கொள்வோம். பார்த்தீனியம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியது. இந்த செடியின் தாவரவியல் பெயர் பார்த்தீனியம் ஹைட்ரோஃபோரஸ் ஆகும். இவை செடிகளின் நட்சத்திர குடும்பமான ஆக்ஸ்ட்ரசியோ வகை பூக்கும் தாவரமாகும். வட அமெரிக்க நாட்டை தாயகமாக கொண்ட இந்த செடி ஒரு பருவகால செடி. இது மண்ணை ஆழமாக துளைத்து செல்லும் ஆணிவேரை கொண்டு உள்ளது. மென்மையான முட்களையும் கொண்டிருக்கும். இதன் பூக்கள் செடியின் மேல் பகுதியில் வெண்மை நிறத்தில் காட்சி தரும். இந்த செடியானது தனது வாழ்நாளில் 100,000 விதைகளை உற்பத்தி செய்யும் தன்மையை பெற்றுள்ளது. இதன் விதைகள் கருப்பு நிறத்தில் வெள்ளை செதில்களுடன் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய அளவில் காணப்படுகிறது. இவை கரிசல் மற்றும் செம்மண் பூமியில், விளைநிலங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் செழித்து வளரக்கூடியது. இவை குளிர்காலங்களில் அடர்ந்து வளர்கின்றன. இவ்வாறு வளரும்போது பூக்களை அதிகமாக உற்பத்தி செய்து காற்றில் பரவ விடுகின்றன. ஆதலால் இவை மனிதர்களுக்கு சுவாச சூழலுக்குள் சென்று ஒவ்வாமையை உருவாக்கின்றன. இவற்றின் பூக்களின் மேலே ஒருவிதமான மேல் பயிர்கள் காணப்படுகின்றன. இவை நமது உடலின் மேல்பட்டால் அவை அரிப்பு போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இச்செடிகளிலிருந்து அம்புரோசின் என்ற நச்சு வேதிப்பொருளும் சுரக்கிறது. இந்த நச்சு பொருட்களிடமிருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் நமது நாட்டு தாவர இனங்கள் அழிந்து விடுகின்றன. இது மண்ணில் கசியவிடும் நச்சு பொருட்களின் மூலம் வேளாண் பயிர்களின் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. உளுந்து மற்றும் பாசிப்பயிறு போன்ற பயிர்களின் அருகில் இந்த செடி வளரும்போது பயிர்களின் வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கிறது. பயறு வகை பயிர்களின் வேர்களில் உள்ள வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் என்ற பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. இவை தழைச்சத்தை ஆகாயத்திலிருந்து தாவரங்கள் உறிஞ்சக்கூடிய அயனி நிலைக்கு மாற்றி தருவதுடன் நைட்ரஜன் சமநிலையை பேணியும் வருகின்றன. பார்த்தீனிய செடிகளின் நஞ்சுகள் இந்த வேர் முடிச்சுகளையும் விட்டு வைப்பதில்லை என்று தாவரவியல் அறிஞர்கள் எச்சரிக்கின்றனர். பார்த்தீனியம் செடிகள் கலந்த பசும் தீவனங்களை உண்ணும் கால்நடைகளில் பால் கசப்புத்தன்மையும் பெறுகின்றது. இவை கரியமிள வாயுவை அதிகமாக வெளியிடுவதால் சுற்று

சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இவை பல்லுயிர் பெருக்கத்தையும் அச்சுறுத்துகின்றது. இவைகளை பிடுங்கி பள்ளத்தில் இட்டு உப்பு கரைசல் அல்லது கமாக்சின் என்னும் வேதிப்பொருளை இட்டு குழிகளை மூடி அழிக்க வேண்டும். கேசியா இனத்தை சார்ந்த எதிரி செடிகளை வளரவிட்டு இவை பரவாமலும் தடுக்கலாம். 1 கிலோ உப்பையும் 1 லிட்டர் சோப்பு ஆயிலையும் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தால் இவை வாடி வதங்கி அழிந்துவிடும். இதை பூக்கும் முன்பே தெளிக்க வேண்டும். இச்செடியின் தீமைகள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு அவற்றை ஒழிக்கும் பணியில் ஈடுபட்டு பயிர்களையும் கால்நடைகளையும் மனிதர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்திட உறுதியேற்போம். சுற்றுச்சூழலை காப்போம். வேளாண்மை வளம் பெற பாடுபடுவோம்.

வெப்பையும் 1 லிட்டர் சோப்பு ஆயிலையும் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தால் இவை வாடி வதங்கி அழிந்துவிடும். இதை பூக்கும் முன்பே தெளிக்க வேண்டும். இச்செடியின் தீமைகள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு அவற்றை ஒழிக்கும் பணியில் ஈடுபட்டு பயிர்களையும் கால்நடைகளையும் மனிதர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்திட உறுதியேற்போம். சுற்றுச்சூழலை காப்போம். வேளாண்மை வளம் பெற பாடுபடுவோம்.

தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும், விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும்.

நிறைவாக விடை பெறும் முன், நோய் வராமல் தடுக்க கன்றுகளுக்கு 6வது மாதத்தில் முதல் கோமாரி நோய் தடுப்பூசியும் 1 மாதம் கழித்து 2வது முறை தடுப்பூசியும் போட வேண்டும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில்,

2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸின் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலிருந்து பிருத்வி யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக பச்சை கிளி முத்துச்சரம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நியூஸ் ஆர் ஏர் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரத் தென்றல் தொடர்வது ராஜாராணி படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலின் தொடர்ச்சியாக கட்டப்பாவை காணும் படத்திலிருந்து அடுத்த பாடல் காற்றலைகளில்.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாம்
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாம்

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியே ஆகும். உடன் உரையாடுகின்றார் கே வேல்முருகன் அவர்கள்.
2: உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த தருணங்கள் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க சார்.
3: ரிட்டையர்ட் ஆனப்போ பிப்ரவரி 28 கரெக்டா மண்டல அலுவலகத்துல எனக்கு பிரிவு உச்சார விழா நடந்தது. அந்த பிரிவு உச்சார நடக்கும்போது என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர், அவங்க ஏஜிஎம் ஆயிட்டாங்க, கிளர்க்கா இருக்காங்க, சப்ஸ்டாப்பா இருக்காங்க, ஆபிசரா இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட மதுரையே வந்தது. அந்த அன்னைக்கு நான் ஒரு விருந்து, பெரிய விருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்க மதுரை மண்டல அலுவலகத்துலதான் நடந்துச்சு. 11 மணி வரைக்கும் அங்க அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு அந்த ரீஜனல் மேனேஜர் வந்து 11 மணிக்கு அவரோட கார்ல எங்க வீட்டுல வந்து அங்க வந்து என்னை 11 மணிக்கு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு மாலை அனுபவிச்சு அப்படி உடம்போது தான் அன்னைக்கு தான் சார் நான் நல்லா அழுதேன். அதாவது எப்படின்னா எனக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்த ஒரு மனுஷன் இத்தனை நாளா வந்து நம்ம வேலை பார்த்ததுக்கு அன்னைக்கு கொடுத்தாங்களா அது மரியாதை, அது வந்து என்னைக்குமே மறக்க முடியாத அனுபவம் சார். வாழ்க்கையில் கிடைக்காத ஒண்ணுன்னா அன்னைக்கு தான் கிடைக்கும். இத்தனை நாளமா வேலை பார்த்துருக்குறோம் இருக்கிறோம், ஆனாலும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர், அதுல வீட்டுக்கு வந்தவங்க மட்டும் ஒரு 20 பேர் சார், எல்லாரும் வந்து 11:30 வரைக்கும் எங்க வீட்டில் இருந்துட்டு போனாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அதுல தூத்துக்குடியில் இருக்கும் போது கோல்டு காயின் மட்டும் 700 கிராம், அதாவது 700 கிராம் சேல்ஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு அவார்டு மலேசியா சிங்கப்பூர் மறக்க முடியாத ஒரு தருணம்.
2: ரிட்டையர்ட் ஆன பிறகு எப்படி சார் லைஃப் போயிட்டு இருக்கு?
3: ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் என்னன்னா என்னோட தார் ஜீப் தான், ஃபுல்லா ரவுண்டு தான். கேரளா இப்ப ரீசெண்டா வந்து மான்குளம் போனோம், ஆனக்குளம் ஏரியா, அதுக்கப்புறம் வாகமன், அதுக்கப்புறம் வந்து வட்டவடா, அதுக்கப்புறம் கொடுக்குமலை, அதுக்கப்புறம் வந்து ராஜகுமாரின்னு ஒரு ஊரு, அப்புறம் கேரளா ஆலப்புழை, அப்புறமா வந்து மன்றோ ஐலாண்டு, அந்த ஜடாய் பாறை, அப்புறம் ட்ரிவாண்டம் கொச்சின்னு எர்ணாகுளம் அந்த சைடு எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் ராமேஸ்வரம் போனோம். இப்படியே 4 வருஷத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு டூர் கம்பல்சரியா பிளான் பண்ணிருவேன். எங்க வீட்லயும் சளைக்காம வந்துருவாங்க. ஃபேமிலியோட போறது ஃபேமிலியோட போவோம், ஃப்ரீயா போறது வண்டியில எடுத்துட்டு நம்ம வாட்டில போறது. ஓன் டிரைவர் தான், நான் தான், வேற யாரும் டிரைவர் கிடையாது. இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஹேபிட் டிரைவிங்ல வந்து எனக்கு அது ஒரு பேஷன் தான் சொல்லணும். 25 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், அதனால அது அதுல ஒரு மகிழ்ச்சி.
2: உங்களை பொழுதுபோக்கு என்ன சார் பண்றீங்க இப்ப?
3: பொழுதுபோக்குனா வீட்டுல வந்து சார் எல்லாம் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாழ மரம், பூஞ்செடிகள், எல்லாம் பழமரம் ஒண்ணு இருக்கு, மாமரம் ஒண்ணு இருக்கு, ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா தோட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்ல வாக்கிங் 1 ஹவர், அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பேப்பர் படிப்பேன் ஒரு 1 ஹவர், தினமலர் ஃபுல்லா படிச்சிருவேன். படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி தோட்ட வேலைகள் எல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு

0: மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு மறுபடியும் இந்த லைப்ரரி அங்கேயும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான். மறுபடியும் ஈவினிங் வந்து வாக்கிங் ரிசர்வ் லைன் கிரவுண்டு போய் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். டெய்லி ஏதாவது ஒரு தோட்ட வேலை பார்க்கறது, இல்லை அங்கே வெளியே போகிறது, இல்லை யாராவது நண்பர்களை மீட் பண்ணுறது, இப்படி இல்லை லைப்ரரி போயிடு, லைப்ரரி போயிடுவேன். அங்கே போயிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கவிதை எழுதுறது.
1: சார், இப்போ கவிதை எழுதுறதா சொன்னீங்களே, உங்கள் கவிதை தொகுப்புகள் என்னென்ன கவிதைகள்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க சார்.
0: அதாவது நான் ஒரு புக்கு மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் சார், அந்த புக்கில் வந்து நிறைய எழுதியிருக்கேன். தோழமையின் இலக்கணம், நட்பின் சிகரம், விருந்தோம்பலின் மேன்மை, செயலாக்கமதில் திண்ணம், இடர்களின் எதிர்ப்பினம், வீண் இனங்களில் கடும் கோபம் போன்ற நல்ல குணாதிசயங்களுடன், நல்ல ஏழைகளுக்கு உதவுதல், கோழையாய் வாழாதே உலகம் உன்னை ஏழையாக்கிவிடும், ஏமாளியாக்கிவிடும். இன்னொரு கவிதை, சிகரத்தை தொடாவிட்டாலும் சிற்றின்பத்தில் சிதையக்கூடாது, விண்ணளவு இல்லை என்றாலும் மண்ணுள் மடிந்து போக விடாதே, உன் மனதில் நம்பிக்கை, மலையளவு இல்லை என்றாலும் மறைந்து போக விடாதே, நம்பிக்கையுடன் செயல்படு, நிச்சயமாக நாளைய உலகம் உனக்கா. வங்கியல் வாழ்க்கையில ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதியிருந்தேன் சார், நல்லவற்றை கூட்டிக்கொள், காலத்தை வகுத்துக்கொள், தீய புழக்கத்தை கழித்துக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இன்பம் துன்பம் சமமாக நினை, செலவை குறைத்து வரவை பெருக்கு, எல்லோரையும் இணையாக அதாவது சமமாக நினை, அப்படிங்கிற ஒரு கவிதை. அப்புறம், இன்றைய இளைஞனே, வாழ்க்கை என்ற தோட்டத்தில் முட்கள் என்ற கனிகள் ஆங்காங்கே காணப்படும், அவற்றை களைந்து முயற்சி என்ற விதையை ஊன்றி, தன்னம்பிக்கை என்ற நீரை பாய்ச்சி, ஒழுக்கம் என்னும் வேலியிட்டால் வெற்றி என்ற செழிப்பை நீயே காண்பாய். காலம் 50-100 ரூபாய்க்கு தெரு தெருவாக அலைய வைக்கும், லட்சக்கணக்கில் சம்பாதித்து விரயமாக செலவு செய்யவும் வைக்கும். ஐயோ, அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்று என்ன வைக்கும், எவள் இல்லாமலும் வாழ முடியும் என்று திமிராகவும் இருக்க வைக்கும், நண்பர்கள் தான் உலகம் என்று நம்ப வைக்கும், கடைசியில் எல்லாம் இழந்து தனிமரமாக நிற்கவும் வைக்கும். கொடுப்பது காலம்தான், எடுத்துக்கொள்வதும் காலம்தான்.
1: சார், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள்ட்ட இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்கணும். நீங்க அன்றைய பார்த்த மனிதர்கள் காலங்கள், அதுக்கும் இன்றைய பார்க்கக்கூடிய மனிதர்கள் காலம் சமுதாயத்துக்கும் என்ன சார் நீங்க ஒரு வித்தியாசம் பாக்குறீங்க?
0: அன்றைய கால மனிதர்கள் வந்து எல்லார்ட்டையும் ஒரு அன்பா பழகுவாங்க, ஒரு ஏமாற்றமோ ஒரு திருட்டுத்தனமோ இருக்காது. இது உதாரணத்துக்கு என்ன கேக்குறீங்கன்னா, ஒரு பாசம் இருக்கும், பண்பு இருக்கும், எங்க பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு மதிப்பு இருக்கும், அங்க போனாலும் ஒரு வரவேற்பு இருக்கும், என்னைக்குமே வந்து வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புவாங்க வீட்டுக்கு போயிட்டாலும். அப்புறம் உபசரிப்பும் அதே மாதிரி, போன உடனே சாப்பாடு வந்து வீட்டுல நிறைய இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாடு வைக்கிறதே அவங்க 2 இட்லி வைப்பாங்க, இல்ல 3 இட்லி வைப்பாங்க, அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இல்லனா இப்போ உடனே அந்த ஜொமேட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை விட இன்னொன்னு என்னன்னா, போன அவங்க செல்லுல தான் மூழ்கிட்டு இருப்பாங்க, நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்பவே மாறி போய் கிடக்குது.
1: இன்றைய கால இளைஞர்களுக்கு உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அதாவது இப்போதைய இளைஞர்கள் வந்து என்னைக்குமே அந்த ஒழுக்கம் வந்து இப்ப உள்ள ஒழுக்கத்தை விட முன்னாடி உள்ள ஒழுக்கம் அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத அதை பார்த்தாவது இப்போதைக்கு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து தனி வீடுங்கிறத விட கூட்டு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா அந்த பேரண்ட்ஸ்னுடைய கைடன்ஸ், தாத்தாவுடைய கைடன்ஸ்ல அப்படியே வந்ததுனால யாராவது ஒருத்தர் வந்து ஒழுக்கம் கட்டி இருந்திருக்காங்களான்னு அதை சிந்திச்சு இதே மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தோம்னு சொல்லிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கம் உண்மையிலேயே உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இன்னொன்னு, இப்போ காலகட்டத்தில் சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவசர ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் எல்லாருமே சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல ஒரு நீராகாரம், தயிர் சாதம், அப்புறமா வந்து புளியோதரை, அப்புறம் அந்த காலத்துல கிடைச்ச சாப்பாடு, வீட்டுல கிடைச்ச சாப்பாடு, அம்மா அப்பா கொடுக்கற சாப்பாடு, அது ஆரோக்கியமா, எண்ணெய் நல்லா இருக்கும், காய்கறி நல்லா இருக்கும், இதுகளை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. இப்ப ஏதோ அவன் வந்து குடுக்கறான் அப்படின்னு அவன் அவசர அவசரமா பண்ணுவான், அது காய்கறியில புழு இருக்குதா இல்ல வேற நச்சு பொருளா, இதெல்லாம் பார்க்காம அவசர அவசரமா சாப்பிடுறீங்க. அந்த உணவு பழக்கத்தை மறுபடியும் நீங்க பழைய ஆளுங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய பேரண்ட்ஸ நல்ல முறையில பாத்துக்கணும். மருத்துவ செலவில் இருந்து, சாப்பாடு செலவில் இருந்து அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது தான் உங்களுடைய கடமை மட்டும் இல்ல, அது ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அவங்க உங்க மேல பாசம் வச்சு அவங்களுக்கு இன்னும் நல்லது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நல்லா அவங்கள பேரண்ட்ஸ வந்து நல்லா பாத்துக்குங்க.
1: சார், நிகழ்ச்சி நிறைவு அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார், உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று நம்ம வானொலியில ஒளிபரப்பலாம் சார், எந்த படத்துல இருந்து எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க சார்.
0: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் ஒரு பாட்டு, அது நீதிக்கு தலைவணங்கிற படம், அது MGR படம் சார்.
1: அந்த பாட்டு உங்களால பாட முடியுமா? எங்கள் நேயர்களுக்காக சில வரிகள் பாடி கொடுங்க சார்.
0: இந்த பாட்டு

0: சார் ரொம்ப அழகாவே பண்ணீங்க. இந்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக இந்த பாடல் எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம் சார். சார் ரொம்ப நல்ல ஒரு நேர்முகம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க வானொலி நிலை நேயர்களுக்காக செலவழித்து நிறைய விஷயங்களை எங்களை ஷேர் பண்ணீங்க. எங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆரோக்கியமா இன்னும் நிறைய கவிதை தொகுப்புல எழுதணும், இன்னும் நிறைய பேருக்கு நீ வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். எங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இந்த

0: இதுவரை வங்கி மூத்த மேலாளர் எஸ் லட்சுமணன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான்
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
1: அட்கா ஆம்ஜிகலுக்கா அம்புச்சிருக்கா அவுஷ்வா.

0: Agus, I'm Drubadiga Dubabu, Bajika, Adguka.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்க

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நியூஸ் ஆன் ஏர் செயலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி தொடர்வது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்த பாடல் கோவா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத் தென்றல். அடுத்த பாடலாக குக்கு படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நியூஸ் ஏர் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி அடுத்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. நிறைவான பாடலாக பீமா திரைப்படத்தில் இருந்து

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல் இனிதே ஆரம்பமாகிறது. இசைக்கும் முதல் பாடலுடன் இணைவது சுமையா.

0: நேரம் 9:30. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் கால

0: மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை. தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ. தமிழ்ச்செல்வி அவர்கள்.
1: நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பநிலை, பருவமழை பொய்த்து போவது, திடீர் வெள்ளம் என நாம் எதிர்கொள்ளும் மாற்றங்கள் வெறும் அன்றைய தினத்திற்கான வானிலை மாற்றம் மட்டுமல்ல. இது நமது பூமியின் வாழ்விடங்களையும் உயிரினங்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு அச்சுறுத்துகிறது என்பதை பற்றிதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதில் வானிலை, வெதர் என்பது ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியது. உதாரணமாக, காலையில் வெயில் அடித்து தொடங்கி மாலையில் மழையில் கூட முடிவது அன்றைய தினத்திற்கான வானிலை. ஆனால் பருவகாலம், சீசன் என்பது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பருவகால மாற்றங்கள். மேற்கத்திய நாடுகளில் 4 பருவகாலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நம் பண்டைய தமிழ் மரபின்படி ஒரு ஆண்டு 6 பருவங்களை, அதாவது இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என குறிப்பிடப்படுகிறது. எனவே காலநிலை என்பதை நாம் அன்றாடம் உணர்கின்ற வானிலை என்றோ அல்லது ஆண்டுதோறும் வருகின்ற பருவகாலங்கள் என்றோ கூற முடியாது. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் நீண்ட காலமாக, குறைந்தது 30 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேல் நிலவும் வானிலை நிலவரங்களின் சராசரி. ஒரு இடத்தில் தொடர்ந்து 30 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக நிலவும் வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு போன்ற வானிலை காரணிகளின் சராசரி அளவீடு. கிளைமேட் என்ற சொல் கிரேக்க மொழியில் கிளைமா என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. சாய்வு என்பது அதன் பொருள். தமிழில் தட்பவெப்பநிலை, காலநிலை, சீதோஷண நிலை என்று குறிப்பிடப்படுகின்றது. காலநிலை நம் வாழ்க்கையின் அடித்தளம். மக்கள் தாங்கள் வாழும் இடத்தினுடைய காலநிலைக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துள்ளனர். அணியும் ஆடையின் தன்மையை தீர்மானிப்பது காலநிலையே. ஆர்க்டிக் கலாச்சார மக்கள் விலங்குகளின் ரோமம் மற்றும் தோலினால் ஆன ஆடைகளை அணிவது அங்கு காணப்படும் குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவை எதிர்த்து போராட உதவுகிறது. தென் பசிபிக்கின் பாலினேசியாவின் கலாச்சார உடை தப்பா. தப்பா துணி உலர்ந்த இலைகள், தேங்காய் இலைகள் மற்றும் பிரெட் மர பட்டைகளால் தயாரிக்கப்பட்டது. அங்கு நிலவும் சூடான ஈரப்பதமான காலநிலைக்கு ஏற்றது. காலநிலையே மனித நாகரிகங்கள் தங்கள் வீடுகளை எவ்வாறு உருவாக்கியது என்பதை முடிவு செய்தது. தென் வட அமெரிக்காவின் அனசாசி மக்கள் உயரமான பாறைகளில் குடியிருப்புகளை அமைத்தனர். இது அந்த வெப்பமான வறண்ட பாலைவன காலநிலையில் குடியிருப்பவர்களை குளிர்ச்சியாக வைத்திருந்தது. மத்திய ஆசியாவின் காற்று வீசும் வறண்ட புல்வெளிகளில் யூட் எனும் நடமாடும் இல்லங்கள் உருவாக்கப்படுகின்றன. யூட் என்பது நெகிழ்வான கம்பங்களால் உருவாக்கப்பட்ட வட்ட வடிவிலான துணிகளால் மூடப்பட்ட குடியிருப்பு கடுமையான காற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறது. யூற்றுகளின் இடம்பெயர்வு திறன் அந்த மக்களின் இடம்பெயர்கின்ற கலாச்சார வாழ்விற்கு உதவுகிறது. வேளாண்மையின் தோற்றமும் வளர்ச்சியும் காலநிலையையே சார்ந்திருக்கிறது. மெசபட்டோமியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்கள் மிதமான காலநிலை இருந்த இடங்களில் செழித்தன. மத்திய தரைக்கடலின் மிதமான காலநிலையே ரோமானியர்கள் ஆலிவ், திராட்சை, பார்லி மற்றும் அத்திப்பழங்களை பயிரிட அனுமதித்தது. மல்பெரி பயிரிடவும் தேனீக்களை வளர்க்கவும் உதவியது. தென் அமெரிக்க அமேசான் வடிநிலத்தின் காலநிலையே அங்கு பிரேசில் நட் மற்றும் கொக்கோ பயிரிட உதவியது. இன்றும் விவசாயிகள் காலநிலைக்கு ஏற்ப பயிர்களையே தேர்வு செய்து நடவு செய்கின்றனர். காலநிலை மாற்றத்தால் மழை பொய்க்கும் பொழுது வேளாண்மை பாதிக்கப்படுகிறது. வறண்ட காலநிலை மக்கள் வாழ்வாதாரம் தேடி நகரங்களை நோக்கி புலம்பெயர்வதை அதிகரிக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. வளமற்ற காலநிலையும் தண்ணீர் பற்றாக்குறையும் தொழில்துறையின் செயல்பாடுகளையும் பாதிக்கின்றன. உலகெங்கிலும் காலநிலை மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகளுக்கு இடையிலான இத்தகைய தொடர்புகளை நாம் இயற்கை பேரிடர் காலங்களில்

நன்றாக உணர முடியும். எனவே காலநிலையே நமது வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தின் அடித்தளம் என்பதை உறுதியிட்டு கூறலாம். ஒரு நாட்டின் அல்லது நகரத்தின் காலநிலையை முடிவு செய்வது அங்கு இருக்கக்கூடிய காலநிலை அமைப்பு. அதாவது காலநிலை அமைப்பு என்பது ஒரு இடத்தில் உள்ள காற்றின் தன்மை மற்றும் வேகம், அந்த இடம் நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ளதா, விவசாய நிலப்பரப்பா அல்லது நகர்பகுதியா, அங்கு என்ன தாவரங்களும் விலங்குகளும் வசிக்கின்றன போன்ற காரணிகளின் தொகுப்பு ஆகும். உதாரணமாக பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள ஆப்பிரிக்க நாடுகள் ஆண்டு முழுவதும் நேரடியாக சூரிய ஒளியினை பெறுகின்றன. எனவே அங்கு வெப்பம் மற்றும் மழை பொழிவான காலநிலை உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து உயரமான நிலப்பகுதிகளே குளிர்பிரதேசங்களாக உள்ளன. கடலுக்கு அருகிலுள்ள பகுதிகள் அதிக வெப்பம் மற்றும் காற்றின் வேகமுள்ள பகுதிகளாக உள்ளன. நகரப்பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் வெப்பத்தை உறிஞ்சி மெதுவாக வெளியிடுவதால் நகரத்தை சூடாக்குகின்றன. அதே சமயத்தில் காடுகளும் நீர்நிலைகளும் அவை அமைந்துள்ள நிலப்பரப்பை குளிர்விக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், ஒரு இடத்தில் உள்ள காற்று, நீர், நிலம், பனி மற்றும் உயிரினங்கள் சேர்ந்து உருவாக்குவதே அந்த பகுதிக்கான தனித்துவமான காலநிலை ஆகும். 1900 விஞ்ஞானி விளாடிமிர் கோப்பன் காலநிலையை அடிப்படையாக கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளை வகைப்படுத்தினார். ஹவாய், மலேசியாவின் கோலாலம்பூர் போன்ற ஆண்டிற்கு 150 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மலைப்பொழிவினை பெறும் பகுதிகளை வெப்பமண்டல மலைப்பகுதி என்றும், பருவமழையை மட்டுமே நம்பியுள்ள இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை வெப்பமண்டல பருவமழை பகுதி என்றும், வருடத்திற்கு 10 முதல் 30 சென்டிமீட்டர் வரை மழை பெறுகின்ற சிலியின் அட்டகாமா பாலைவனம் மற்றும் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெறுகின்ற ஆஸ்திரேலிய புல்வெளிகள் வெப்பமண்டல வறண்ட நிலை பகுதி என்றும் கோப்பன் வகைப்படுத்தினார். குறைவான வெப்பமும் தெளிவான குளிர்காலமும் உள்ள ஐரோப்பா, வட அமெரிக்க நாடுகள் டெம்பரேட் ரீஜன்ஸ் எனப்படுகின்றன. இத்தாலி, ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ், அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதிகளின் காலநிலை மெடிட்டரேனியன் காலநிலை எனப்படுகிறது. கோடையில் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் உள்ள சீனாவின் ஷாங்காய் மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி, இவற்றின் காலநிலை ஈரப்பதமுள்ள உப வெப்ப மண்டலம், ஹியூமிட் சப் டிராபிக்கல் எனப்படுகிறது. குளிர்காலம் நீளமாகவும் குளிர்ச்சி மிகுந்தும் உள்ள அமெரிக்காவின் சியாட்டில் மற்றும் நியூசிலாந்தின் வெலிங்டன் உள்ள பருவநிலை கடலருகின் மிதமான காலநிலை, மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் எனப்படுகிறது. கடுமையான குளிர்காலம் மற்றும் நீண்ட பனியுள்ள ஸ்காண்டினேவியா மற்றும் சைபீரிய பகுதிகளின் காலநிலை கண்ட காலநிலை, கான்டினென்டல் கிளைமேட். குறுகிய கோடை காலம் உள்ள பனிப்படர்ந்த ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் இருப்பது துருவகால பனிக்காலம். குளிர்காலம் நீளமாகவும் குளிர்ச்சி மிகுந்தும் உள்ள அமெரிக்காவின் சியாட்டில் மற்றும் நியூசிலாந்தின் வெலிங்டனில் உள்ள பருவநிலை கடலருகின் மிதமான காலநிலை, மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் எனப்படுகிறது. கடுமையான குளிர்காலம் மற்றும் நீண்ட பனியுள்ள ஸ்காண்டினேவியா மற்றும் சைபீரிய பகுதிகளின் காலநிலை கண்ட காலநிலை, கான்டினென்டல் கிளைமேட். குறுகிய கோடை காலம் உள்ள பனிபடர்ந்த ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் இருப்பது துருவகால பனிநிலை, போலார் கிளைமேட். இறுதியாக அடிப்பகுதியில் வெப்பமண்டலமும் சிகரத்தின் உச்சிப்பகுதியில் பனியும் உள்ள ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மலை உயரமான நிலப்பகுதி காலநிலை, ஹை எலவேஷன் கிளைமேட் என அழைக்கப்படுகிறது. இதுவரை உலகின் காலநிலை வகைகளை அறிந்த நாம் இனி இந்தியாவின் காலநிலை வகைகளை காண்போம். இந்தியா ஒரு காலநிலை பல்வகை நாடு. குளிர்கால பனி மற்றும் கோடையிலும் குளிர்ச்சியாக உள்ள சிம்லா, மணாலி போன்ற இமயமழை பகுதிகளில் உள்ள காலநிலை ஆல்பைன் காலநிலை. கோடையில் கடும் வெப்பம் மற்றும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் உள்ள வட இந்திய சமவெளியில் உப வெப்பமண்டல காலநிலை. கடுமையான பகல் நேர வெப்பமும் இரவில் கடும் குளிரும் உள்ளது மேற்கு இந்தியாவின் வறண்ட காலநிலை. கேரளா, கோவா போன்ற மேற்கு கடற்கரையின் காலநிலை வெப்பமண்டல ஈரமான காலநிலை. தக்காண பீடபூமியில் உள்ள காலநிலை அரை வறண்ட, செமி ஏரிட் காலநிலை. கிழக்கு மற்றும் தென்னிந்திய தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியின் காலநிலை வெப்பமண்டல பருவமழை காலநிலை, டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்.
இமயமலையின் பனி

மலைப்பகுதி முதல் தார் பாலைவனம் வரை, கேரள மலைப்பகுதி முதல் தக்காண பீடபூமியின் அரை வறண்ட நிலை வரை ஒவ்வொரு இந்திய நிலப்பகுதியும் தனக்கென ஒரு தனித்துவமான காலநிலையை கொண்டுள்ளது. இயற்கை நமக்கு அளித்துள்ள மிகப்பெரிய வரம். இதுவரை நாம் உலகின் மற்றும் இந்தியாவின் காலநிலைகள் பற்றி பார்த்தோம். இனி நாம் பேச இருப்பது காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் என்பது மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்படும் ஆபத்தான விளைவுகள். நேயர்களே, காலநிலை மாற்றம் என்பது புத்தகங்களில் மட்டும் படிக்கின்ற விஷயம் அல்ல, நம் தினசரி வாழ்க்கையிலே நடப்பது. நாம் வாழ்கின்ற பூமி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டே போகிறது. மழை காற்றும் பழைய மாதிரி இல்லாமல் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு எளிய உதாரணங்களோடு பார்ப்போம். காலநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமே மனிதர்களுடைய செயல்கள்தான். அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பசுமை இல்ல வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன என்று தெரியணும். நம்ம பூமியோட மேல் பகுதியில் வளிமண்டலம் இருப்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற சில வாயுக்கள், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீராவி, நைட்ரஸ் ஆக்சைடு, இவைகளோட கலவையை தான் பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்கிறோம். இந்த வாயுக்கள் இயல்பான அளவில் வளிமண்டலத்தில் இருக்கிற போது இயற்கை கவசம் மாதிரி பூமியை பாதுகாக்குது. சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்குறதுனால பூமி சூடாகுது. இந்த சூடு திரும்பவும் விண்வெளிக்கே போயிடும். இப்படி போகிற வெப்பத்தில் ஒரு பகுதியை மட்டும் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் பிடிச்சு வச்சுக்கிறது. இதனால பூமியில ஒரு ஆரோக்கியமான அளவு வெப்பநிலை நிலைக்கிறது. இதுவே பூமியில் உயிரினங்கள் ஆரோக்கியமாக வாழ தேவையான வெப்பநிலை. மனிதர்களாகிய நாம் இந்த இயல்பான கிரீன் ஹவுஸ் வாயு சமநிலையை நம்ம செயல்களால் மாற்றிட்டோம். வாகனங்களை இயக்க, தொழிற்சாலைகளில் எந்திரங்களை இயக்க, மின்சார உற்பத்திக்காக நாம் அதிக அளவு நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுவை எரிக்க தொடங்கினோம். அளவுக்கு அதிகமாக எரிபொருளை எரிக்க தொடங்கியதனால வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்களின் அளவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். விவசாய முறைகளை மாற்றியதால் மீத்தேன் வாயுவின் அளவையும் அதிகரிச்சிட்டோம். ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ் போன்ற மின் சாதனங்களின் உபயோகம் அதிகரித்ததுனால அவை வெளியிடுகிற குளோரோஃப்ளூரோ கார்பன், சிஎஃப்சி என்ற புது வகை கிரீன் ஹவுஸ் வாயுவை உருவாக்கிவிட்டோம். நகரத்தை விரிவுபடுத்தவும், விவசாய நிலத்தை அதிகப்படுத்தவும் காடுகளை அழித்து வருகிறோம். பொதுவாக காடுகளில் உள்ள மரங்கள் ஒளிச்சேர்க்கைக்காக வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உபயோகப்படுத்தக்கூடியவை. இதனால் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் தொடர்ந்து காடுகளை அழித்து வரும்போது இந்த நிகழ்வு சரிவர நடப்பது இல்லை. அதனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு வருடத்துக்கு வருடம் அதிகரித்து கொண்டே போகிறது. இயல்புக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகிற கிரீன் ஹவுஸ் கேசஸ், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, பூமியிலிருந்து விண்வெளிக்கு திரும்பி போகிற வெப்பத்தை தடுக்குது. ஒரு தடிமனான போர்வை மாதிரி பூமியை மூடி வெப்பத்தை பூமியிலேயே அடைச்சி வைக்கிறது. இதனால் பூமி சூடாகிறது. இதைத்தான் புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் என்று அழைக்கிறோம். குளோரோஃப்ளூரோ கார்பன் போன்ற வேதிப்பொருட்கள் இயற்கையாக நம்ம யூவி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை சிதைக்கும் தன்மையுடையது. ஓசோன் படல சிதைவினால மனிதர்களிடையே புற்றுநோய், பயிர்களிடையே பச்சையை நீக்கம் மற்றும் கடல் உயிரினங்களிடையும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதை போலவே தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகிற பசுமை இல்ல வாயுக்களான சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வளிமண்டல நீராவியில் கலந்து, இதை போலவே தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் பசுமை இல்ல வாயுக்களான சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வளிமண்டல நீராவியில் கரைந்து அமிழமழை பொழிவை, ஆசிட் ரெயினை ஏற்படுத்துகின்றன. அமிழமழை காடுகளை சேதப்படுத்தி நதி மற்றும் ஏரிகளை பாதித்து மண்ணின் ஊட்டச்சத்தையும் குறைக்கிறது. கட்டிடங்களின் வெளிப்புறங்களையும் சேதப்படுத்துகிறது. பசுமை இல்ல வாயுக்களின் அளவு அதிகரிப்பு, அதன் காரணமான புவி வெப்பமயமாதல் காரணமாக பூமியோட வெப்பம் அதிகரிக்குது. பூமியோட வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க கடல் நீர் சூடாகுது. சூடான கடல்கள் அதிக சக்தி வாய்ந்த சூறாவளி, ஹரிக்கன், டைஃபூன் போன்ற

கடல்களை உருவாக்குகிறது. இவை கடலோர பகுதிகளில் மண்ணரிப்பு, உயிரின இழப்பு மற்றும் கட்டமைப்பு சேதாரங்களை ஏற்படுத்துகின்றன. கடல் நீர் மக்கள் வாழும் பகுதியில் உட்புகும் போது விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் உப்புத்தன்மை அடைகின்றன. கடல் நீரின் வெப்ப மாற்றம் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வையும் பாதித்து அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கிறது. கடலோர மக்களின் வாழ்வையும் பாதிக்கிறது. துருவப்பகுதிகளில் பனிப்பாறை உருகுவதால கடல்களில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. உலகின் பல கடலோர நகரங்கள் நீருக்கடியில் மூழ்கி போகிற அபாயத்தில் உள்ளன. அதே சமயம் வெப்பமண்டல நாடுகளில் மலைப்பொழிவோட தன்மை மாறிவிட்டது. பருவமழை தவறுது, வறண்ட பகுதிகள் மேலும் வறண்டு போகுது. வறண்ட காலநிலை உள்ள சில மலைப்பகுதிகளில் காட்டு தீ போன்ற பேரழிவை உண்டாக்குது. இன்னும் சில வெப்பமண்டல பகுதிகளிலோ மேக வெடிப்பு போன்ற பெருமழையும் வெள்ளமும் ஏற்படுகிறது. முன்பு வளமாக இருந்த சில இடங்களில் வறட்சியும், வறண்டு இருக்கிற பாலைவன நாடுகளில் எதிர்பாராத பெருமழையும் பொழிகிறது. இந்த நேரத்தில் எல் நினோங்கிற காலநிலை சார்ந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடணும். பசிபிக் கடல் நீர் அதிக சூடாகும் போது உலக அளவில் காற்றோட்டத்தின் திசையை மாற்றி அதன் வழியில் இருக்கிற கடலோர நாடுகளில் மழை வெப்பநிலை பாதிப்பை தருது. சாதாரண எல் நினோ வந்தால் இந்தியாவில் பருவமழை பாதிப்பையும் வறட்சியையும் ஏற்படுத்துகிறது. இது இன்னும் தீவிரமாகி இந்த வருடத்தின் பிற்பகுதியில் சூப்பர் எல் நினோவாக வர இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதனால் வட மற்றும் மத்திய இந்தியா மழை இல்லாமல் வறண்டு போகவும், தென்கிழக்கு கடலோர இந்தியாவில் மழை திடீர் வெள்ளம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, வெப்ப அலை ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை குறைவாகவும், வடகிழக்கு பருவமழை அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை வழக்கத்தை விட அதிகமாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சில இடங்களில் வெள்ளம் கூட வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. துருவப்பகுதியான ஆர்க்டிக் உலகின் மற்ற பகுதிகளை விட வேகமாக சூடாகி வருது. அதனால் அங்கே உள்ள பனிக்கட்டிகள் உருக ஆரம்பித்து விட்டது. கிரீன்லாந்தின் பனிமலைகள் உருகி கோடிக்கணக்கான டன் நீரை கடலில் சேர்த்து உலக கடல்களின் மட்டத்தை உயர்த்தி வருகிறது. பெர்மாஃப்ராஸ்ட் என்ற உறை நிலம் உருகும்போது மீத்தேன் வாயு வெளியிடப்படுகிறது. இது புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணம் ஆகிறது. இதுபோல பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடுகள் எல்நினோ காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு வருகிறது. காடுகள் உலர்வதால் காட்டுத்தீ பரவல் ஏற்படுகிறது. அரிய வகை செடிகளும் விலங்குகளும் உயிரிழக்க நேர்கின்றன. காடு எரிவதனால் வெளியிடப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு புவி வெப்பமயமாதலை இன்னும் அதிகப்படுத்துகிறது. இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஹெய்டி போன்ற நாடுகள் அடிக்கடி வெப்ப அலைகள், வெள்ளம், தீவிரமான புயல்களின் தாக்கங்களை சந்திக்கின்றன. சோமாலியா, தெற்கு சூடான் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் நீண்டகால வறட்சி காரணமாக உணவு பற்றாக்குறை மற்றும் மக்களின் இடம்பெயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவு, அமெரிக்காவின் மியாமி, இந்தோனேசியாவின் ஜகார்த்தா போன்ற கடலோர நிலப்பகுதிகள் கடலுக்குள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. குறிப்பாக மாலத்தீவுகளின் நிலப்பரப்பில் சுமார் 80% பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டருக்கும் குறைவாக இருப்பதால் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதி அல்லது இறுதிக்குள்ள கடல் நீரில் மூழ்கிவிட வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இந்த மாறி வருகின்ற வாழ்விடத்தில் தங்களை காப்பாற்றிக்க தாவரங்களும் விலங்கினங்களும் எத்தகைய போராட்டங்களை சந்திக்க நேரிடுது என்பதை பற்றி இனி பேசுவோம். குறைவான மழையளவு மற்றும் வெப்ப அலை காரணமாக இந்தியா, சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் நெல் விளைச்சல் குறைந்து வருகிறது. வறண்ட மற்றும் வெப்ப காலநிலை காரணமாக இந்தியா மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகளில் கோதுமை விளைச்சலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை, மழை அளவு குறைவால அனைத்து வகை பயிர்களின் விளைச்சலும் குறைந்து உள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு அளவு பயிர்களில் இரும்பு, துத்தநாகம் மற்றும் புரதச்சத்து குறைவை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது உணவுப் பொருட்களின் தரத்தை குறைக்கிறது. அதிக வெப்பநிலை பயிர்களை தாக்குகிற பூச்சி வகைகளின் இனப்பெருக்கத்துக்கு உதவுது. இதனால் பயிர்கள் பலவிதமான நோய் தாக்குதல்களை எதிர்கொள்கின்றன.
போதுமான அளவு

குளிர் சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாத வளர்ந்து வரும் நாடுகளில் அறுவடைக்கு பிந்திய சேமிப்பு சிரமமான காரியமாக இருக்கு. சேமித்த பயிர்கள் பூச்சி மற்றும் பூஞ்சை தாக்குதல் காரணமாக வீணாகிறது. இதுவரை காலநிலை மாற்றத்தால் தாவரங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்தோம். இனி வாழ்விட மாற்றம் விலங்குகளில் எவ்வாறு இன அழிவை நோக்கி, ஸ்பீசிஸ் லாஸ் என்ற நிகழ்வை நோக்கி நகர்த்துதுன்னு பார்க்கலாம். வட துருவத்தில் வசிக்கிற துருவ கரடிகளுக்கு பனிக்கட்டிகள் தான் வேட்டையாடும் மேடை. ஆனால் பனி உருகிறதால அவைகள் உணவு தேடி நீண்ட பயணம் செய்ய வேண்டியுள்ளது. பல நாட்கள் உணவு இல்லாமல் இருக்கிறதால உடல் பலவீனமடையுது. குட்டிகளை சரிவர பராமரிக்க இயலாத நிலையினால எண்ணிக்கை குறைஞ்சு அழிவை நோக்கி நகர்கிறது. அடுத்ததாக பெண்குயின்கள் பனிக்கட்டிகளின் மேலே கூட்டமாக குட்டிகளோடு வாழக்கூடியவை. பனி உருகுவதால் வாழ்விட பாதிப்பு ஏற்பட்டு அவைகளின் உயிர் வாழும் திறன் குறைஞ்சிருக்கு. கடலில் உள்ள வண்ணமிகு பவளப்பாறைகள் இவை மீன் போன்ற பலவகை உயிரினங்களுக்கு தங்க இடமும் உணவும் தருபவை. 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மட்டுமே ஆரோக்கியமாக வாழக்கூடியவை. புவி வெப்பமயமாவதால் சூடான கடலில் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு கரைகிறது. இதனால் கடல் நீர் அமிலத்தன்மை அடைகிறது. இதனால் பவளப்பாறைகள் நிறத்தை இழந்து உயிரிழக்கின்றன. அதை சார்ந்து வாழும் உயிரினங்கள் வாழ்விடத்தை இழக்கின்றன. மொனார்க் வகை பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியன. இந்த பயணத்திற்கு மில்க் வீடு எனும் செடிகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்துகின்றன. காலநிலை மாற்றத்தால் இந்த செடி வகைகளோட எண்ணிக்கை குறைஞ்சதால மொனார்க் பட்டாம்பூச்சிகள் வழக்கமான இடம்பெயர்வை மொனார்க் பட்டாம்பூச்சிகள் வழக்கமான இடம்பெயர்வை தொடர இயலாத நிலையில் உள்ளன. இதேபோல மேற்கு தொடர்ச்சி மழைக்காடுகளில் வசிக்கிற சிங்கவால் குரங்குகள் இவைகள் வாழ அடர்ந்த பல மரங்கள் நிறைந்த காடுகள் தேவை. காலநிலை மாற்றம் காரணமாக மழைப்பொழிவு குறைவதால அவைகள் வசிக்கும் காடுகளில் அடர்த்தி குறைவு ஏற்பட்டுள்ளது. உணவு பற்றாக்குறை மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக அழிவின் விளிம்பை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. கடல் ஆமைகள் உலகின் பழமையான உயிரினங்களில் ஒன்று. இவை கடற்கரையின் மணலில் முட்டையிடுவது உண்டு. கடல் மட்டம் உயர்வதாலும் அடிக்கடி ஏற்படும் தீவிரமான புயல்களாலும் இந்த மணற்பரப்புகள் முட்டையிட பாதுகாப்பு இல்லாத இடமாகின்றன. மணலின் வெப்பம் அதிகமாகும் போது முட்டைகளிலிருந்து பெண் ஆமைகளே அதிகம் பிறக்கின்றன. ஆண் ஆமைகள் பிறக்கும் வாய்ப்பு குறைவதால் பாலின சமநிலை பாதிக்கப்படுகிறது. வெப்பமண்டல மழைப்பகுதிகளில் வாழும் சிறுத்தைகள் வாழும் வறண்ட புல்வெளி மற்றும் காட்டு பகுதிகளில் இறை தேடி அழைகின்றன. குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளே கிடைப்பதால் அவற்றின் உடலில் டெஸ்டாஸ்டிரான் என்ற ஹார்மோன் அளவு குறைகிறது. இதன் காரணமாக அவைகளின் இனப்பெருக்க திறன் குறைகிறது. அடுத்ததாக ஆசிய யானை எலஃபஸ் மேக்சிமஸ் என்பது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வாழ்கிற யானை இனம். குறைவான மழையும் அதிக வெப்பமும் சில நேரங்களில் வெள்ளமும் அவைகளின் வாழ்விடங்களான காடுகள் மற்றும் புல்வெளிகளை சிதைக்கின்றன. இதனால் எதிர்பாராத விதமாக நீர் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக உயிரிழக்க நேரிடுகிறது. மகரந்த சேர்க்கை மூலம் தாவரங்களின் பெருக்கத்திற்கு உதவும் பம்பிள் பீ எனும் காட்டு தேனீக்கள் குளிர்ந்த சூழலில் வாழும் தன்மையுடையன. புவி வெப்பமயமாதலால் ஏற்பட்ட அதிக வெப்பத்தை தாங்க இயலாது குளிரான இடங்களை நோக்கி இடம்பெயர்வு செய்கின்றன. வெப்பநிலை மாற்றம் இந்த வகை தேனீக்களின் உணவு பழக்கம் மற்றும் இனப்பெருக்க சுழற்சி ஆகியவற்றில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. மாறி வருகின்ற வாழ்விடத்தில் தன்னை நிலைநிறுத்த இவ்வாறு பலவிதமாக விலங்குகள் போராடுகின்றன. இந்த போராட்டத்தில் சில விலங்குகள் அந்த இடத்தை விட்டே விலகிச் சென்று உயிர் பிழைக்கின்றன. சில உயிரினங்கள் பெரும் எண்ணிக்கையில் இறந்து போகின்ற இன அழிவை சந்திக்கின்றன. இதனால் பூமியின் உயிரின பன்மை பயோடைவர்சிட்டி குறையுது. உணவுக்காக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் உயிரினங்கள் இடையே உள்ள சமநிலையும் குறைகிறது. இதுவரை காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய வாழ்விட மாற்றம் எவ்வாறு தாவரங்களையும் விலங்குகளையும் இடம்பெயர்வுக்கு அல்லது இன அழிவிற்கு உட்படுத்துகிறது என்று பார்த்தோம். இனி இந்தியாவில் காணப்படுகின்ற காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறிகளை பற்றி விரிவாக பேசுவோம். இமயத்தில் உள்ள பனிமலைகள் புவி வெப்பமயமாதல் காரணமாக உருகி வருகின்றன.
இந்த பனிமலைகளை கங்கை,

பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் ஆண்டு முழுவதும் வற்றாத ஜீவ நதிகளாக இருப்பதற்கு காரணம். இந்த நதிகள் அந்த பகுதிக்கான குடிநீர், விவசாயம், மின்சார உற்பத்தி போன்றவற்றுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன. ஆனால் அதிவேகமாக பனி உருகுவதால் திடீர் வெள்ளப்பெருக்கும், நிலச்சரிவும் பேரழிவை ஏற்படுத்துகின்றன. இந்தியா முழுவதுமே பருவமழை கணிக்க முடியாத விஷயமாக மாறியுள்ளது. மலைப்பகுதிகளில், குறிப்பாக இமயமலை பகுதிகளான உத்தரகாண்ட், இமாச்சல் பகுதிகளில் சில நிமிஷங்களுக்குள் பெருமழை பெய்கிறது. பல நாட்களுக்கு பெய்ய வேண்டிய அளவு மழையானது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே மேக வெடிப்பாக பெரும் வெள்ளமாக மாறி கிராமங்களையும் சாலைகளையும் உயிரினங்களையும் அழித்து விடுகிறது. மும்பை, சென்னை போன்ற கடலோர நகரங்கள் கடல்மட்ட உயர்வு, கடுமையான பருவமழை, திடீர் வெள்ளம், தீவிரமான புயல்களால் அடிக்கடி பாதிக்கப்படுகின்றன. சாலைகள், வீடுகள், போக்குவரத்து அமைப்புகள் அடிக்கடி நீரில் மூழ்குவதால் மக்களுக்கு இடம்பெயர்வு, உடல்நலக்குறைவு மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்றன.

0: மும்பை, சென்னை போன்ற கடலோர நகரங்கள். கடல்வட்ட உயர்வு, கடுமையான பருவமழை, திடீர் வெள்ளம், தீவிரமான புயல்களால் அடிக்கடி பாதிக்கப்படுகின்றன. சாலைகள், வீடுகள், போக்குவரத்து அமைப்புகள் அடிக்கடி நீரில் மூழ்குவதால் மக்களுக்கு இடம்பெயர்வு, உடல்நலக்குறைவு மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்திய வங்கதேச எல்லையில் இயற்கை அரணாக இருக்கின்ற சுந்தர்பன் சதுப்பு நில காடுகள் கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதனை சார்ந்து வாழும் வங்கப் புலிகள், அரிய வகை பறவைகள் மற்றும் மீன்களின் வாழ்விடம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால், நிலையற்ற மலைப்பொழிவு இருப்பதால் அங்கு மட்டுமே வசிக்கின்ற தாவர விலங்கு இனங்கள் எண்டமிக் ஸ்பீசிஸ்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது. சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர் போன்ற பகுதிகள் வெப்ப அலைகளால் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த பகுதிகளில் வெப்பநிலை சாதாரண அளவையும் தாண்டி பல நாட்களாக தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கிறது. இந்த வெப்ப அலைகள் முதியோர்கள், குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வெப்ப காய்ச்சல், நீரிழப்பு மற்றும் இருதய பிரச்சனைகள் போன்ற உடல்நலக்குறைவுகளையும் சில நேரங்களில் உயிரிழப்பையும் ஏற்படுத்துகின்றன. காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிக மழை மற்றும் ஈரப்பதமான வெப்பநிலை உள்ளது. கொசுக்களின் இனப்பெருக்கத்திற்கு இந்த காலநிலை பெரிதும் உதவுது. அதனால கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ் போன்ற நோய் பரவல் மக்களிடையே அதிகமாகுது. இது இந்தியாவின் பொது சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. காலநிலை மாற்றத்தை குறைப்பது மற்றும் தடுப்பது அரசாங்கங்களுக்கோ சமூக நல அமைப்புகளுக்கோ மட்டுமான பொறுப்பு அல்ல. நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. பூமி நம் வீடு, அதை பாதுகாப்பது நம்மோட பொறுப்பு. அதற்காக இப்போதே செயல்படுவோம். எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான வாழ்வை வழங்குவதை உறுதி செய்வோம்.
1: இதுவரை காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ. தமிழ்ச்செல்வி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

0: 1269 கிலோஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் மறக்க முடியாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆடு ஆடு ஆடு பார்க்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக ஜீவநாடி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுட்டிருக்கும் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரத்தின் பாடலாக நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸின் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் பாடல்கள் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக அக்கறை பச்சை படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெச் செயலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களில் மறக்க முடியாத பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்திலிருந்து.

இரவு 10:33 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டிக்கான வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்டுட்டிருக்கீங்க. 10:35 நிமிடத்தில் மனதிற்கு இனிமை தரும் கானங்களாய் கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெச்சில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. நேரம் 12:42 அடுத்த பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து அடுத்த பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை அழகிய கானங்களாய் வளம் வந்த நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியுடன் கூறி தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டிருக்கீங்க. 11 மணி 11 நொடிகளில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி. இதில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வீரிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு அறிவோம் ஆயிரம். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகம்மை அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல். நாளை காலை 9:00 அரங்கிசை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:02

மதுரை தென்றல் நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 12:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை நண்பகல் 12:10க்கு இசை மேடை கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். 12:40க்கு தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50க்கு மெல்லிசை 1:05க்கு ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10க்கு எண்ணுயிர் தோழி இதில் வாங்க பேசலாம் பகுதியில் மண்ணோடு மனம் இணைந்து சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் தெரிந்து கொள்வோம் பகுதியில் வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பூ பற்றி தகவல் கேட்கலாம். நிறைவாக உங்களுக்காக இதில் பெண்களின் நலம் காக்கும் யோகாசனம் தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள். 1:45க்கு மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:50க்கு பாரதியார் பாடல் கேட்கலாம். நாளை பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15க்கு மதுரை தென்றல் 2:40க்கு விளையாட்டு அரங்கம் இதில் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் தினம் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் பி பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:55க்கு வானிலை இயற்கை சென்னை அஞ்சலாக 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27க்கு மாலை ஒளிபரப்பு தொடங்கும். இதில் 5:30க்கு மதுரை தென்றல் 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும் 6:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10க்கு ஒருபட பாடல்கள் இதில் கோபுர வாசலிலே திரைப்படம் இடம்பெறும். 6:30க்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:40க்கு மதுரை தென்றல் 6:55க்கு சேவை செய்திகள் 7 மணிக்கு மதுரை தென்றல் நாளை இரவு 7:10க்கு கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15க்கு தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25க்கு பண்ணை செய்தி 7:30க்கு மண்ணும் மணியும் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுகன்யா கண்ணா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் கேட்கலாம். நாளை இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05க்கு மதுரை தென்றல் 8:30க்கு இது நம்ம ஏரியா புவிசார் குறியீடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் நிவேதா. தொடர்ந்து இளைய சமுதாயம் எனது பார்வையில் கவிதை வழங்குகிறார் மாணவர் எஸ் எம் ஜீவாகுமாரன். ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் புஷ்பா தேவி. 8:45க்கு மதுரை தென்றல் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15க்கு செய்தி சுடர் 9:30க்கு அரங்கிசை 10:45க்கு நட்சத்திர கீதங்கள் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 11:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10க்கு ஒளிபரப்பு நிறைவு பெறும். நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இனி மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.